0: தென்கொரியாவின் புதிய பிரதமராக ஹான் சியாங் சுக்கை நியமனம் செய்து அந்த நாட்டு நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளது.
1: கனேடிய செய்திகள்.
0: பிரதமர் மாகாணி துருக்கி சவுதி அரேபியா துருக்கிக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அடுத்த வாரம் துருக்கியின் அங்காராவில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இது அந்நாடுகளுக்கு அவர் மேற்கொள்ளும் முதல் உத்தியோகபூர்வ பயணமாகும். உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக பாதுகாப்பு துறை வளர்ச்சிக்காக நிதி வழங்கும் ஒரு பன்னாட்டு பாதுகாப்பு வங்கியை நிறுவுவதற்கு ஆதரவளிக்குமாறு நேட்டோ உறுப்பு நாடுகளிடம் பிரதமர் கானி பிரச்சாரம் செய்து வருகிறார். சவுதி அரேபியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவது குறித்து பேசுவதற்காக பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை பிரதமர் மாகாணி சந்திக்க உள்ளார். 26 ஆண்டுகளில் ஒரு கனேடிய பிரதமர் சவுதி அரேபியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்றும், ஒரு தசாப்திற்கு மேலாக துருக்கிக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்றும் பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் இராணுவ மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான வரவு செலவு திட்டங்களை உயர்த்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வந்ததை தொடர்ந்து கூட்டணி முழுவதும் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்தது தொடர்பில் நேட்டோ உறுப்பு நாடுகள் July 7-8 ஆகிய திகதிகளில் அங்காராவில் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 2035 ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% என்ற கூட்டணியின் சமீபத்திய பாதுகாப்பு செலவின அளவுகோலை எட்டுவதற்கான நம்பகமான திட்டங்களுடன் அங்காராவில் கூட வேண்டும் என்ற அழுத்தத்தில் நேட்டோ நாடுகள் உள்ளன. கோவிச்சான் பழங்குடியினரின் பூர்வீக உரிமை வழக்கை மீண்டும் விசாரிக்க ரிச்மண்ட் நிறுவனம் ஒன்று விடுத்த கோரிக்கைக்கு எதிராக பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்தார். அந்நிறுவனத்தின் விண்ணப்பம் சட்ட நடைமுறையை தவறாக பயன்படுத்துவதாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தங்களை ஒரு பிரதிவாதியாக சேர்ப்பதற்காக கோவிச்சான் வழக்கை மீண்டும் விசாரிக்க தனியார் நில உரிமையாளரான மொன்ரோஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்டிங் லிமிடெட் விடுத்த கோரிக்கையை நீதிபதி பார்பரா யங் நிராகரித்தார். June 29 அன்று வெளியிட்ட இந்த தீர்ப்பு மான்ரோஸ் ப்ராப்பர்டீஸ் நிறுவனம் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட விடயங்களை மீண்டும் விசாரிக்க முயன்றதாகவும் அதனால் அந்த விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்ப்பெமின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.

ஜப்பான் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக முதலீடு மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜப்பானிய பிரதமர் சனை சகாய்ச்சி புதன்கிழமை முதல் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று டோக்கியோவில் உள்ள வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மோடி டோக்கியோவுக்கு பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த பயணம் அமைந்துள்ளது. அப்போது அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் தனது முதலீட்டை 61 பில்லியன் டாலருக்கு மேலாக இரட்டிப்பாக்குவதாக ஜப்பான் உறுதியளித்தது. இரு தலைவர்களும் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை நடத்துவார்கள். இதன் கீழ் இரு நாடுகளின் பிரதமர்களும் சந்திக்க உள்ளனர். இந்த உச்சி மாநாடு வர்த்தகம், தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, பாதுகாப்பு மற்றும் இரு நாட்டு மக்களிடையிலான உறவுகள் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்வதுடன் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகளையும் கையாளும் என்று ஜப்பானிய வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. தென்கொரியாவின் புதிய பிரதமராக ஹான் சியோங் சுக்கை நியமனம் செய்ய அந்த நாட்டு நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளது. ஹான் சியோங் சுக் தென்கொரியாவின் முன்னணி இணைய நிறுவனமான நேவர் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி ஆவார். அவர் ஜனாதிபதி லீ டி ஜே மியோங் தலைமையிலான அரசாங்கத்தை சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான அமைச்சராக பணியாற்றி வந்தார். இந்த நியமனத்தின் மூலம் தென்கொரியாவின் வரலாற்றில் இந்த பதவியை ஏற்கும் 2வது பெண்மணி என்ற பெருமையை அவர் பெறுகிறார்.

0: இந்த நிலையில் அவர் ஜனாதிபதி லீ ஜே மியோங்கின் நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்துறையில் உள்ள தனது அனுபவத்தை கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்ய முற்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவு செல்லாது என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை தானாகவே கிடைக்கும் என்று 100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று சிறப்புமிக்க சட்ட பாதுகாப்பை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் உறுதி செய்துள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: முன்னாள் சாம்பியன் பிரான்சுக்கும் ஸ்வீடனுக்கும் இடையிலான 32 அணிகள் சுற்று ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டி நியூயார்க் நியூஜெர்சி விளையாட்டரங்கில் புதன்கிழமை ஆரம்பமாக உள்ளது. முதல் சுற்றில் நோர்வே, செனகல், ஈராக் ஆகிய 3 அணிகளையும் வெற்றி கொண்டு 32 அணிகள் சுற்றுக்கு முன்னேறிய பிரான்ஸ் மற்றொரு வெற்றியை ஈட்டும் என நம்பப்படுகிறது. இதேவேளை மெக்சிகோவுக்கும் ஈக்வடோருக்கும் இடையிலான 32 அணிகள் சுற்று போட்டி மெக்சிகோ சிட்டி விளையாட்டரங்கில் ஆரம்பமாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மாகாணி துருக்கி சவுதி அரேபியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். கோவிச்சான் பழங்குடியினரின் பூர்வீக உரிமை வழக்கை மீண்டும் விசாரிக்க ரிச்மண்ட் நிறுவனம் ஒன்று விடுத்த கோரிக்கைக்கு எதிராக பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்துள்ளார். ஜப்பானிய பிரதமர் சனே ஜகாய்ச்சி புதன்கிழமை முதல் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று டோக்கியோவில் உள்ள வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் புதிய பிரதமராக ஹான் சியுங் சுக்கை நியமனம் செய்ய அந்த நாட்டு நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமே இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
3: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கோடைகால ஒன்று கூடலும், ஹேட்லி கல்லூரி, கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்களுடனான முத்தரப்பு துடுப்பாட்டப் போட்டியும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணிக்கு, இலக்கம் 1132 லெஸ்லி ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற சனி புரூக் பார்க்கில் நடைபெறும். 416-843-6234. சிற்பி கல்விக்கூடத்தின் வெயிலோடு விளையாடு கோடைக்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு, இலக்கம் 685 மிலிட்ரி ட்ரெயிலில் அமைந்திருக்கின்ற சென்ட் ஜோன் பால் 2 கத்தோலிக் செகண்டரி ஸ்கூலில் நடைபெறும். 416-214-9300. கனடாவால் துண்ணாலை மக்கள் மன்றம் நடாத்தும் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மார்னிங் சைடு அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில், இலக்கம் 390 மார்னிங் சைடு அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைடு பார்க் ஏரியா 3 நடைபெறும். 416-418-0477. உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரி மற்றும் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடாத்தும் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மார்னிங் சைடு அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில், இலக்கம் 390 மார்னிங் சைடு அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைடு பார்க் ஏரியா 2 நடைபெறும். பூநகரி சமூக அபிவிருத்தி சங்க கனடா கிளையின் வருடாந்த ஒன்று கூடலும் நிர்வாக சபை தெரிவும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 647-388-5295. துணுக்காய் பாண்டியன் குல மக்களின் வருடாந்த கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4 திகதி சனிக்கிழமை மார்னிங் சைட் பார்க் லாட் நம்பர் 6 நடைபெறும். இணுவில் திருவூர் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 5 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இலக்கம் 2 ரொசெல் ரோடில் அமைந்திருக்கின்ற ஆடம்ஸ் பார்க் ஏரியா 2 நடைபெறும். 6 4 7 2 0 0 2 1 7 7
3: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவென்ட்ஸ் டாட் கிளிக்கூட்.ca கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அடையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
4: உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
5: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அனைவருக்கும் சுயமார் தமிழ் எஃப்எம் நேயர்கள், இன்றைய நாளிலே சுரேஷ் தர்மாவை அழைத்து பேசப்போகிறோம். அது என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ கனடாவுக்கு இடையிலான கஸ்மா உடன்படிக்கை மீளவும் மீளாய்வுக்கு வருகிறது. அதனுடைய மீள் பரிசீலனை இந்த முதலாம் தேதி இடம்பெறவிருக்கிறது. அது கனடாவுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுக்க போகிறது, அமெரிக்கா தரப்பில் இருந்து என்ன அழுத்தங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம், மெக்சிகோவுக்கு இடையிலான மெக்சிகோவுக்கான அமெரிக்காவினுடைய சாதக பாதக நிலைமைகள் எப்படி இருக்க போகிறது, இம்முறை அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு போக்கினை காண்பிக்கும், மென்போக்காக இருக்குமா அது வன்போக்காக இருக்குமா என்பதை குறித்து பேசப்போகிறோம். வணக்கம் தர்மா.
1: வணக்கம்
0: வணக்கம் பிரியா, வணக்கம் மகிழ்ச்சி தர்மா. இந்த கஸ்மா மீள் பரிசோதனை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
1: நிச்சயமாக நாளைய தினம் இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது ஆரம்பிக்கப்பட போக்கு இருக்கின்றது. இதற்கான முனைப்புகள் என்பன மூன்று நாடுகளும் முக்கியமாக மேற்கொண்டிருந்தாலும், எவ்வாறு அமெரிக்கா இந்த விவகாரத்தில் செயல்படப் போகின்றது என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இதற்கான காரணம், நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பிற்கு விதித்த தனி விதிகளையும் தற்பொழுது கட்டுப்படுத்துவதாக இந்த குஸ்மா ஒப்பந்தம் இருக்கின்றது. எனவே அதன் தொடர்ச்சி என்பது கனடாவை பொறுத்தவரையில் 90% பொருட்களுக்கான விலை குறைப்பிற்கான ஒரு காரணியாக கூடு. இதற்கான அல்லது தங்களுடைய அந்த வரியை செலுத்தாமல் விடுவதற்கான காரணியாக தேவை. எனவே கனடா அந்த விவகாரத்தில் முற்று முழுதாக தன்னை அர்ப்பணித்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றது. அதே போல மெக்சிகோவும் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை நீடித்ததா இல்லையா என்பது குறித்த உறுதியான தகவலை தெரிவிக்கவில்லை. இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஒரு உத்தரவை மேற்கொண்டு கனடா மெக்சிகோ போன்றவற்றின் விட்டுக் கொடுப்புகளை பெற்றால் சில வேளைகளில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு உறுதிமரம் தேர்தலில், அதாவது உத்தரவிடப்படுகின்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தன்மையை உடையதாக கருதப்படுகின்றது. இப்பொழுது சபைக்காக நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை சொல்வதை மறுத்துவிட்டால் கூட 6 மாத கால நீடிப்பை கொடுக்க வேண்டும் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கு. ஆனால் 2036 வரை இந்த ஒப்பந்தம் அமுல் இருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்திலிருந்து சாதாரணமாக அமெரிக்கா வெளியேறுமாக இருந்தால் அது கூட பல பாதகங்களை சந்தித்து, எனவே ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறாது. ஆனால் சில தடைகளை மேற்கொள்ளும், கடன்கள்களை மேற்கொள்ளும். இதில் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கனடாவிலிருந்து உதை பொருட்கள் போன்றவை எல்லாம் மிகவும் கடத்தப்படுகின்றது என்கின்ற தகவல்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியினர் கொண்டு வந்திருந்த பொழுது, உண்மைகள் ஆராயப்பட்ட பொழுதில் அங்கே அவர்களுடைய சபையில் 55 அவ்வாறான போதைப் பொருட்களின் வரிசை என்பது குறைந்துள்ளது கடந்த ஆண்டை விட. எனவே இதற்கு சொல் தகவல்களை கூறி பொதுமக்கள் மத்தியில் ஒரு கனடா குறித்த பார்வையை மாற்ற முயன்றாலும் தகவல்கள் தரவு பிழையாக இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் என்பது நாளையிலிருந்து பேச்சு தொடங்கி அந்த பேச்சுக்கள் என்பது தொடரும். இந்த லேபதி எனப்படுகின்ற செப்டம்பர் 1 வரை இந்த பேச்சுக்கள் நீடித்து அதன் பொழுது ஒரு ஒப்பந்தம் எட்டப்படலாம். அப்படி நீடிக்கப்படுகின்ற பொழுது அது 2052 வரை சென்றதால் வந்து இப்பொழுது 2036 ஒப்பந்தம் இருக்கின்றது. மீண்டும் 16 நீடிக்கப்பட்டால் அது 2052 வரை அந்த வரை செல்லும். ஆனாலும் அதிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால் ஒரு நாடு 6 மாத கால தவறையே ஏனைய நாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறான நிலையில் தான் இந்த பயப்பிராந்தியும் இருந்தாலும் அமெரிக்கா அவ்வாறு செய்யாது என்று நம்புவோம். அதுதான் உண்மை.
0: நிச்சயமாக. ஆக இந்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டால் யாருக்கு நன்மை, இந்த ஒப்பந்தம் நீடிக்காது போனால் யாருக்கு அது பாதகமாக இருக்கும்?
1: நிச்சயமாக இது வந்து மூன்று நாடுகளுக்குமே நன்மையானதாக இருக்கும் என்று சொன்னால், அமெரிக்காவின் வாகன போக்குவரத்துக்கான தயாரிப்புகளை ஏனைய நாடுகளில் இருந்து பெறுவது, அல்லது பால் பொருட்கள், அல்லது இறைச்சி, அல்லது மின்சாரம், அதாவது வந்து ஒன்றறிய வாகனம் என்பது 3 மின்சாரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் போன்ற பல தேவைகள் இன்றியமையாதபடி இணைந்து நிற்கின்றது. எனவே அது கனடாவை பொறுத்தவரையில் சாத்தியம். அதே போல மெக்சிகோவை பொறுத்தவரையில் கூட அவ்வாறு பல தேவைகளை நாடிய தரப்பாக அமெரிக்கா இருக்கின்றது. எனவே 3 இந்த தேவைகள் இருக்கின்றது. எனவே 3 முக்கியமானது. ஆனால் அமெரிக்கா இந்த மிரட்டலில் ஈடுபடுவதற்கு காரணம் வரிகளை விதிப்பதற்காக. ஆனால் அதிலிருந்து தவிர்க்கக்கூடிய நிலையில் தான் தவிர்க்கக்கூடிய நிலையை தான் கனடா நாடு செல்லும் என்பதுதான் உண்மை.
0: நிச்சயமாக. அப்படி ஒருவேளை வரி மீண்டும் அதிகமாக விதிக்கப்பட்டால் கனடாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்?
1: மிகவும் முக்கியமானது. அவ்வாறான நிலைமை வந்தால் கனடா என்பது மிகவும் ஒரு சிக்கலுக்குள்ளான நிலையில் மாற வேண்டிய தேவை ஏற்படும் என்றால் அவர்களுக்குரிய சந்தி என்பது குறைய தொடங்கும் என்றால் வரிகள் என்பது மேலதிகமாக விதிக்கப்படுகின்ற சூழ்நிலை பொருட்களின் நிலைகள் என்பது அங்கே அமெரிக்காவுக்கு செல்கின்ற ஏற்றம் அதாவது அடுத்தது ஏற்றுமதி தேவைகள் எல்லாம் பாதிக்கப்படும். அவ்வாறான பாதிப்புகளை ஏற்பட பொருந்து உள்ளூர் உற்பத்திகளை என்ன செய்வது என்கின்ற அல்லது உள்ளூர் உற்பத்திகளை குறைக்க வேண்டிய தேவை என்பது கனடாவில் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அது பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்தும். நிச்சயமாக இது கனடாவுக்கு ஒரு நற்செய்தி அல்ல, ஆனால் அவ்வாறு ஏற்படாது என்று நான் நம்புவோம்.
0: நிச்சயமாக இரண்டுக்குமே கனடா தயாரான நிலையிலே தான் இருக்கும் என்று நம்புகிறோம். ஒருவேளை இந்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டாலும் சரி, நீடிக்காமல் மேலதிகமான வரி சுமையினை இது கொடுத்தாலும் சரி, இரண்டுக்குமே அது தயாராக இருக்கும் என்று நம்பலாம். தொடர்ந்து இது குறித்து இதனுடைய பரிசீலனைக்கு பிறகு நாங்கள் மறுபடியும் பேசுவோம். சுரேஷ் தர்மா, நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி.
0: சுரேஷ் தர்மாவை இந்த உரையாடலுக்காக நாங்கள் இணைத்திருந்தோம்.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12:00, சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David,
3: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்க அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், நோர்த் யோர்க், டவுன்ஸ் வியூ, டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து பல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
9: Listen to us around the universe. www.cmr.fm.

0: Hello, this is wife of son of Sekhtar Kamdasami. In the end, the wedding season and the wedding, you can the mari saviyenga po adjust panala mande soli. Naam yappo ume in the wedding sari go in the function actum. Imam buendra the vambe and the scarf related kwe kanna mark text text lada naam sari go into them. And the pointing lemon sana ungule kit the madri nalla selection la sari is la mirikade. Other kit the matching blouse sumambe angining yerda thirkilam. Alla dungule ke buendra mande sana anga thuni buendra take lerk. நல்ல தேஜஸ் மங்கேறிக்கணும் அப்ப எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும் மறந்துடாதேங்கோ
1: என்னப்ப செய்து கொண்டிருக்கிறேன் காத்தால இந்த சாரியை போட்டுக்கொண்டு
0: ஏ சும்மா இருந்து கோவாப்பம் நான் எப்படி போட்டாதான் அப்படியா சாரிகள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப கிடைச்சி உங்களோட சாரி கேட்டுமே இப்படி இப்படிதான் செய்து ஏதோ ஒரு கணக்காக உனக்கு புரியா சாரு தெரியணும் என்ன
1: நானும் புது புதுமான உடுப்புகள் போடி நம்ம மேக்கப்புகள் கிரீம்கள் எல்லாம் செய்யணும் சொல்லி அப்ப அவைக்கெல்லாம் ஃப்ரீயாயே கிடைக்குது
0: சும்மா இருக்கோ அப்ப நான் இன்னொரு உடுப்பு கிடைக்கிற ப்ரமோஷன் செய்ய ஒன்று பேச வைட்டுக்கோ டைம் இல்லையே எனக்கு ஃபெலோ திஸ் இஸ் வைஃப் ஆஃப் சன் ஆஃப் சைட்டி கடை கந்தசாமி நான் இப்போ பாருங்கோ இந்த உடுப்பு எங்க வேண்டியது நான் சொன்னா இப்போ நான் ஒரு சுவாமத்தி உடு ஃபங்க்ஷன் இங்கே போறேன் நீங்கள் வந்து இந்த மார்க்கப்ல இருக்கிற ஜே ஜே சி ஹவுஸ்ல தான் இந்த உடுப்பு வேண்டினேன் அவைட்டு நீங்கள் போனீங்க சொன்னால் நீங்கள் வேற ஒரு டவுமே நீங்கள் உடுப்பு வாங்க போக தேவை அங்கேயே நீங்கள் எல்லாமே உணவுரிய வெட்டிங் செலக்ஷன்ஸ் இருக்குது சாமத்தி உடல்களுக்கு போகிற செலக்ஷன் பர்த்டே பார்க்கு சரி இருக்குது இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த இப்படியான சாரிகளை நீங்கள் வேறு எங்கேயும் நீங்கள் எடுக்கிறீங்க சச்சிக்கே பீட்டை போட்டு எடுக்கவில்லை உங்களோட ஸ்கின் டோனுக்கு உங்களோட ஸ்கின் கலருக்கு மைஸ் பண்ணக்கூடியதாகவும் உங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த சாதை இருக்கும்
1: என்னப்பா நீ நியாயமா கிடக்கப்ப அங்க விடத்தையும் சாரு நல்ல சொல்றப்ப இந்த இடத்தையும் சாரு நல்ல எங்கேயப்பா சனம்
0: இங்க சும்மா இருக்கு எனக்கு இந்த நாலஞ்சு கதை தந்திருக்கணும் அவன் சாதையும் ப்ரமோட் பண்ணணும் சாப்பாடு வந்தா ஃபங்க்ஷன் போய்க்கு உங்களுக்கு நான் கேட்க போறேன் சாரு எனக்கு இப்படி
2: A few moments later.
3: Hello. Hello, inna diya pa ni da Instagram la kala glam da pata unda aspre them in Instagram la kala ikondu diyu abare mele reis border de
0: hit clearly sold we pa we ina kitu diya inna da inna tedi promo pondra chali kodthi por
3: siege diya illadi abba thoru ungum chave promotion or num take sell the store promotion or minte illa abare inna seidira gwal but not bad or kama any pure no
1: hello I am son of cycle kada kandasami ஒரு ஆள் உழைச்சா வடிவா சாப்பிடணும் வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படியான ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறது வந்து MM டேக் அவுட் ஸ்டோர் இது வந்து ஸ்காப்ரோல இருக்குது பிரிம்லி ரோட்ல இருக்குது நீங்கள் அங்க வந்தீங்கள் சொன்னா உங்களுக்கு தேவையான காலை சாப்பாடோ சுட சுட தோசை இருக்குது அப்பம் இருக்குது அதோட வந்து சூடான ஒரு டீ அதை குடிச்சிங்கள் சொன்னாலே உங்களுக்கு அந்த அந்த நாளே ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை விட வீட்டை வந்து விதம் விதமா பேட்டிஸ் ரோல் வடை மத்தியான சாப்பாடு இருக்கும் இங்க பாருங்க இந்த சாப்பாடெல்லாம் இந்த வாயில வைக்கவே இன்னும் ருசியா இருக்குது என்ன ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்குது மறந்துடாதேங்கோ இந்த கடைக்கு வாங்கோ வந்தா வடிவா சாப்பிட்டு போகலாம்
0: என்னடா பாயிண்ட் அமைச்சு இப்படி எல்லாம் ப்ரொமோட் பண்ணது கனெக்ட் ரீல்ஸ் போட்டுருக்கிறேன் அடுத்த இன்னொன்று வந்திருக்கு
1: ஹலோ ஐ ஆம் சன் ஆஃப் சைக்கிள் கடை கந்தசாமி நான் இப்ப நிக்கிறது வந்து மாக்கத்துல சீல்ஸ்ல இருக்கிற பேட்டிக ஒரு சாப்பாட்டு கடையில நான் நிக்கிறேன் இங்க வந்து காலம்பர சாப்பாடு இல்ல மத்தியான சாப்பாடு இங்க வந்து ஸ்பெஷலா பிரியாணி தான் இங்க வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி என்ன வகையான பிரியாணி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி சாப்பாடு என்னன்னு சொன்னா அந்த வேற எங்கேயும் போய் நீங்க சாப்பிட்டாலும் இந்த ருசி உங்களுக்கு இருக்காது அப்படி ஒரு டேஸ்ட் என்ன
0: இங்க என்னப்ப வேற பார்த்துட்டு வச்சது வேவா சாப்பாட்டு கடை அந்த சாப்பாட்டு கடை அந்த சாப்பாட்டு கடை எபிசோட் வேப்ப இந்த சாப்பாட்டு கடை நல்ல கடை எபிசோட் வேவா என்னப்ப செய்யுது வேப்ப சனம் குழம்பு
1: பேசாமல் இருந்து சனம் ஒன்று வங்க ஒன்றும் குழம்பாது ஆனா நான் எனக்கு தானப்பா இப்ப பிரச்சனையா இருக்கு என்ன இப்ப கண்ண தமிழ் சொல்ல படிக்க வேண்டியிருக்கேன் ஒரு கடையில போய் இந்த சாப்பாடு ருசி நல்லா இருக்குன்னு சொன்னா அங்கால போய் பிரமாதம் என்று சொல்லணும் சூப்பர் என்று சொல்லணும் என்ற ஒரே வேடிங்களை சொல்லிடாது என்னப்பா அதான் அதால் வந்து இப்போ பேரு எனக்கும் வந்து இப்போ நீரும் வந்து இந்த சாரி மேக்கப் இன்ஸ்டாகிராம்ட்டு போட்டு ரீல்ஸ் போட்டோன்னு தெரிகிறீர். நீரும் வீட்டில் சமைக்கிறதும் இல்லை. அப்போ எனக்கும் ஒரு வழி வேணும் தானே. நானும் இப்படி ரெண்டு மூணு சாப்பாட்டு கடையை செய்யுது. அங்கே எனக்கு காலம்புற சாப்பாடு ஒரு கடையில் போய், மத்தியான சாப்பாடு ஒரு கடையில் போய், இரவு சாப்பாடு ஒரு கடையில் போய் சொன்னா போல பேர் பாருங்க. இப்போ இன்னொரு கடையில் கதைச்சிருக்கிறேன், அவர் சொல்லியிருக்கார் நீர் எங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் செய்திருந்தால் மாதத்தில் ரெண்டு தரம் குடும்பத்தோடையும் வந்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறார். பார்த்துட்டு நீ ரொம்ப சாறு செலவை குறைக்கிறீர் இப்படியே ரீல் செய்து. நான் வீட்டு சாப்பாடு செலவை குறைக்கிறேன்னப்பா, அதுதானே.
0: எண்டாயிரம் அப்பா அது எங்க சிட்டியாம விசியாகாரம் தானே என்ன.
1: இங்கே இங்கே வேறுமாப்பா, அண்டைக்கு அந்த மற்ற கடையில் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்து ப்ரொமோஷன் செய்யணும். சும்மா அதை நினைக்கிறேன், வேறு போய் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்து போட்டு பிறகு வந்து ரீல்ஸ் செய்யணும். வேறு வேறு போட்டுரும்.
0: சரியப்பா, நான் பாரம் பாரம். அதுக்கு முதலப்பா நான் சாதி அந்தக்கு வேண்டி ஒரு கடையில் வேண்டி நான் அப்பா அந்த கடையை வேண்டி அந்த சாதியை விட்டு பண்ணணும். பாகுடுக்கா போயிட்டுருவோம்.
4: ஹலோ, வாங்கோ வாங்க. என்ன மாதிரி சாதி வாக்குவீங்களோ, பஞ்சாபி வாக்குவீங்களோ, என்ன மாதிரி?
0: இல்லை இல்லை, நான் வந்து சாதி வேண்ட வரையெல்லாம் தே வந்து வேர்ட் பி நானே போக கூடாது, ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் வந்து நான் சாரியும் மேக்கப் சாமான்கள் கண்ணுமங்கு இன்விடேஷன் ஜுவல்லரிஸ் எடுத்த மேம் ரிட்டர்ன் பண்ண தான் மேம் வந்த
4: நான். உங்களுக்கு பிடிக்கலையே சாவி அல்லது வேறு?
0: இல்லை இல்லை, எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் கிஃப்ட் ஆயின்னு ஒரு சாதி வந்து என் ஃப்ரெண்ட் வந்து தந்துட்ட சேம் டிசைன், அப்போ அதுதான் நான் ரிட்டர்ன் பண்ணுவோம் சொல்லி வந்ததான் நான்.
4: Just so na podam boda bulab thank you can bring what a instagram id you got jalungwa
0: oh nithi you said the floor ninga in the floor am bringing exact lab le inda vandu gauri dot right temple ka brand gauri dot right temple ka
4: ara adutane fraud and I know you off right that damn for bringing in there இன்னும் சொல் மேலும் இந்த சாரையும் நாங்கள் இடிக்கலாது. காசும் திருப்பி கரையலாம்
0: உங்களுக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும் தாக்கி இருக்கிறார். இன்ஃப்ளூயன்சஸ் அது ஒரு கட்டத்தில் அது நல்ல இன்ஃப்ளூயன்சஸாக இருந்தது. இன்னொரு கட்டத்தில் பிறகு வந்து அது அந்த இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி மாறிட்டது. எல்லாருக்கும் பரவுற ஒரு நோயா? உண்மையிலேயே நான் கூட நேற்றுல இருந்து அதை பற்றி யோசிக்கிறேன். என்ன நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நம்ம அனுமதிக்கிறோம்ன்றது மிக மிக முக்கியம். இப்போ சமூக வலைத்தளம் ஒரு பெரிய திறந்த வழியை கொடுத்துருக்கு. யார் வேணும்னாலும் என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? ஆனால் அதுலேயும் வடிகட்டி நீங்கள் எதை எடுக்க வேண்டும், உங்களோட அல்கோரிதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் கன்சியூம் பண்ணுறது, நீங்கள் அனுமதிக்கிறது, நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கறது தான் தீர்மானிக்க போதும். அதனால் யார் உங்களுடைய இன்ஃப்ளூயன்சர், யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, யார் பேசுகிறது அடிக்கடி உங்களுடைய ஃபீடுக்கு வருது அப்படின்றது குறித்து அவதானமாக இருங்க. ஏன்னா அது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள கிரியை செய்ததுன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான உணர்வு வர மாதிரி மற்ற எல்லாமே தான் இல்லையா? சமூக வலைத்தளத்தில் பார்க்குற எல்லாரும் சில பேர் பார்த்தா எப்படியா வாழ்கிறாங்க, இவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க, ஏன் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஏங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பாதி உண்மையாகவே இருக்காது. அதனால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு நிதானிச்சு பாருங்கள். சில பேர் வந்து தாங்களாகவே சர்ப்ரைஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரியும் பண்ணுவாங்க. ஆக இதை பற்றி பேசுகிறதுனா நிறைய பேசலாம். எனக்கு இது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏன் உங்களோட 11 மணிக்கு பேசும்போது ஒரு தலைப்பை நம்ம இதை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு தோணுச்சது. பேசலாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். வந்து போனவர் சைக்கிள் கடை கந்தசாமியும் அவருடைய மனைவியும்.
5: റിയൽ എസ്റ്റേറ്റിൽ തെളിവാണ് മുടിവുകൾ തകുന്ന ആലോചനയിൽ താൻ തുടങ്ങും. റീമാക്സ് കമ്മ്യൂണിറ്റി റിയൽറ്റി AKS റിയൽറ്റി ടീം പ്രൊഫഷണൽ ഏജന്റ്സ് സി കെ സിന്ദൂരൻ മറ്റും ഗുണ ഗുണരാജ റെസിഡൻഷ്യൽ കമേഴ്ഷ്യൽ പ്രോപ്പർട്ടീസ് വാങ്ക് വിറ്റ് ലീസ് ചെയ്യ മാർക്കറ്റ് നോളജ് സ്ട്രാറ്റജി എക്സ്പീരിയൻസ് ഉടൻ ഒവ്വൊരു ഘട്ടത്തിലും ഉങ്ങളുടെ കാൾ സി കെ സിന്ദൂരൻ 416-220-8888 ഗുണ ഗുണരാജ 647-624-4165.
6: தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளபாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-94-94.
7: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
8: Everything okay? No problem and dinam.
9: Bar kalam closing da adikira nadik.
10: The customer you're trying to reach is not available.
11: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
8: Last minute left. Closing day, the Pradeep Selvam. Thanks, eh?
9: Selvam, Dad. Selvam.
8: Cherry, cherry.
5: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஆண்ட்ரியா
12: சொல்றேன்
5: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு

0: சுயமாறு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:06 ஆகி இருக்கின்றது. ஆக இந்த நேரம் உங்களுக்காக பிரதி செல்வம் வழங்கும் தகவல் காத்திருக்கிறது. க்ளோசிங் டேட் நெருங்கி விட்டதா? என்ன மோக்கேஜ் பெறுவதில் சிக்கலா? ப்ரைவேட் மோக்கேஜஸுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களா? அதை வாங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோக்கேஜை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரதி செல்வம் 416-268-0155 என்பது தொலைபேசி இலக்கம். உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப் கான்சல்டேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைக்கலாம். ஹோம் ஈக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோக்கேஜஸ் மற்றும் பிஸ்னஸ் லோன்ஸ்களுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல். டிடி ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோக்கேஜ். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர், செல்ஃப் எம்ப்ளாய்ட், பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோக்கேஜ் பெற்றுத்தருகிறார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோக்கேஜ். உங்கள் நம்பிக்கையான மோக்கேஜ் அட்வைஸ் பிரதி செல்வம். இது பிரதி செல்வம் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை, அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.

சீமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:14 ஆகி இருக்கின்றது. இது உங்களுக்கான மனத்தியாலம். நாங்கள் பேச போகிறோம், ஒரு நல்ல தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் குறித்து பேசலாமா இன்றைக்கும். அதுக்கு முதல் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எப்படி போச்சு இன்றைக்கு நாள் உங்களுக்கு? வேலையில் என்ன நடந்துச்சு? வீட்டில் என்ன நடந்துச்சு? நண்பர்களோட நல்ல விதமாக சொல்லிக்கொள்கிற மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்ததா? இன்றைக்கி ஏதாவது ஃபங்க்ஷன் போனீங்களா? நாளைக்கு போகிறதுக்கான நாளைக்கு விடுமுறையில் என்ன செய்யலாம்ன்ற திட்டங்கள் எல்லாம் வகுத்தாச்சா? சரி, அப்படி ஏதாவது எல்லாமே செய்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு நாள் நிறைவடையும் போது யாராவது ஒருத்தர் இருந்து அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளிடத்தில் அக்கறையாக கேட்குறதுன்றது ஒரு வாழ்க்கையின் குடப்பினம். அது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக நானே கேட்டுட்டேன், சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் கேட்குறதுக்கு யாராவது இருந்தால் அது ஒரு குடப்பினம். வாழ்க்கையின் அந்த லக்ஷரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் விலை உயர்ந்த விஷயங்கள், பெருமதியான விஷயங்கள்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிவு பாசம் கிடைக்கிறது தான். ஆக எல்லாருக்குமா சேர்த்து நானே கேட்டுட்டேன். சரி, அடுத்து வருகிற இந்த 12 மணி வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பேச போகிறோம். இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் இப்போது அதனுடைய பயன்பாடுன்றது அதிக அளவில் இருக்குது இல்லையா. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இது ஒரு அடிக்ஷன். இப்போ முன்ன வந்து சமூகத்துக்கு பயப்படும், இப்போ சமூக வலைத்தளங்களுக்கு பயப்படுறோம். முதல் என்ன நடந்தாலும் ஊருக்குள்ளே போய் சொல்லவும், இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டுட்டால் சரியாக போயிடுது. அதை விடவும் வெளியில் இதுவே இரவும் பகலும் நாள் பொழுதுமாக முழுமையாக இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் இது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களினுடைய அக்சஸபிலிட்டியையும் அது கிடைக்கிறதுக்கான வசதியை நமக்கு இலகுவாக்கி கொடுத்துட்டு, முதல் இவங்க தான் இதை செய்யலாம், இவங்க தான் இதை செய்யலாம் அப்படின்னு இருந்த அந்த குறுகின வட்டம் மாறி இப்போ எல்லாரும் எல்லாமும் பேசவும் செய்யவும் முடியும்ன்ற இடத்துக்கு வந்திருக்கு. ஆனாலுமே அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதில் நல்லதாக நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கும், நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்றதுக்கும், உங்களோட ஒரு நாளை அழகாக்குறதுக்கும், கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதுக்கும், சிந்திக்க வைக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் ஆபத்தான பயமான அச்சமூட்டுகிற விஷயங்களும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த ரெண்டையும் பேசலாம். இணைந்து கொண்டு சொல்ல போகிறீங்க, இந்த சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற, உங்களை நீங்கள் ரசிக்கிற ஒரு விஷயமும், உங்களை பயப்பட வைக்கிற இல்லாவிட்டால் முகம் சுளிக்க வைக்கிற ஒரு விஷயமும் எது அண்டுக்கு இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. ஒன்று நீங்கள் ரசிக்கிற கொண்டாடுகிற ஒரு விடயம், இன்னொன்று இதை குறித்து நீங்கள் எதை நீங்கள் ரசிக்கிறீங்க கொண்டாடுறீங்க, அட இது சூப்பர் இல்லையா அப்படின்னு சொல்லி எதை நீங்கள் கொண்டாடுறீங்க, இன்னொன்று என்னப்பா இப்படியெல்லாமா, இப்படியும் கூடவா, அந்த மாதிரி முகம் சுளிக்க வைக்கிற, இப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்க வைக்கிற அடுத்த விஷயம் என்ன. இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் போல நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அழைக்கலாம் 416-593-0055 உங்களுடைய கருத்துக்களுக்காக நிகழ்ச்சி காத்திருக்கிறது. ஒலிக்க ஆரம்பிக்கிறது இது 180 திரைப்படத்திற்காக நீ கோரினாள் வானம் நானாதோ, நீ கோரினாள் வானம் நானாதோ. ஏன் அதை உடனே திருத்துறன் அப்படின்னா, சில நேரம் ஆங்கிலம் சரியாக பேச வேணுமன்றதில் நாங்கள் எவ்வளோ முனைப்பு காட்டுறோம், அதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, பேசும்போது ப்ரனான்சியேஷன் சரியாக இருக்க வேணும், அந்த ஆக்சன்ட் சரியாக இருக்க வேணும், நிறுத்தக்குறி முற்றுப்புள்ளி இதுகள் எல்லாமே சரியாக இருக்க வேணும் அப்படின்னு. ஆனால் தமிழ் பேசும்போது அதுக்காக மினக்கிறே இல்லை, அந்த உச்சரிப்பு பிள்ளைகள் வாரது அது சாதாரணம்தான். ஆனால் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அந்தந்த இடத்துலையும் அதை திருத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு திறம்பட தெளிவாக பிழை இல்லாமல் பிசர் இல்லாமல் நாங்கள் தமிழ் கதைக்கலாம். அதனால் அது வானொலியாக இருந்தாலுமே ஒரு தடவை அது பிழையான உச்சரிப்போடு அது வந்துட்டா இருந்தால் மறுபடியும் ஒரு கப்போய் அதை திருத்திட்டு வர்றது ஒரு நல்ல பழக்கம். நீங்களும் முடிஞ்சால் முயற்சி செய்து பாருங்கள்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:24 ஆகியிருக்கிறது. இந்த சமூக வலைத்தள பயன்பாடு என்பது அதிகமாக இருக்கிறது. இப்போ நின்றா நடந்தா உட்கார்ந்தா எழும்பினா ஓடினா எல்லாத்துக்கும் சமூக வலைத்தளம்தான். ஒரு விதத்தில் அது அழகு. எப்படி அழகுன்னா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்கள் வந்து இந்த பெரிய ஆல்பம் எல்லாம் வாங்கி சேமித்து வச்சுருப்போம். வீட்டில் யாராவது விருந்தாளி வந்தாலே டீ போடுற கேப்பில் நாங்கள் செய்கிறது இந்த ஆல்பத்தை பார்த்துக்கொண்டு இருங்க, நாங்கள் வாரம் அப்படின்டுவோம். எங்கட ஊர்லெல்லாம் சுனாமி நேரத்தில் கூட இந்த ஆல்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஓடி உயிரிழந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏனெண்டா, புகைப்படங்கள்ன்றது நம்மளுடைய ஞாபகங்கள். ஆனால் இப்போ எல்லார்ட்டையும் அந்த கேமரா ஆக்சஸ் வந்ததுக்கு பிறகு அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் பொது வழியில் போடும்போது அதுலேயும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கும். இதில் நிறைய பகுதியான விஷயங்கள் நடந்திருக்கும். சில தம்பதிமார் வந்து தங்களுடைய இனியிலேண்டு அந்யோன்யமாக இருக்கிற அன்பு பொருளிய இருக்கிற படங்களை போட்ட உடனே அடுத்த நிமிஷம் கோவை சரலாவும் வடிவேலும் அடிபடுற மாதிரி வீட்டில் ஒரே காரணமே இல்லாமல் பிரச்சனை நடக்கும். ஏண்டா நம்ம இப்போ நல்லா தானே இருந்தோம், எப்படி சண்டை வந்துச்சு அப்படின்னு யோசித்தா, கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் கணவனும் மனைவியோ ஃபோரெவர் இன் லவ் அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதி அதில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட கதை முடிஞ்சு. ஆக இந்த கண்ணூரின் மேலே ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு புது வீடு வாங்கினாலோ புது வாகனம் வாங்கினாலோ சந்தோஷமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அடடே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கே அப்படின்னு நினைக்கிற ஒரு கொஞ்சம் பேரும், ஓ இவங்க வாகனம் வாங்கிட்டாங்களா, அப்படி வாங்கியிருப்பாங்க, ஆரண்ட காசாக இருக்கும், ஓ வீடு வாங்கிட்டாங்களா, அது அப்படி நடந்திருக்கும் என்று சொல்லி கணக்கை யோசிக்கிறவங்களும் அதுக்கு பின்னால் கதை கட்டுறவங்களும் தான் அதிகம். ஆக நல்ல கண்ணும், அதாவது இப்படி சொல்லணுமா இருந்தால் இப்படி சொல்லலாம், நல்ல கண்ணும் இருக்கும், நிறைய நல்ல கண்ணும் இருக்கும். ஆக இது ரெண்டுமே நீங்கள் காந்தம் போல் இருப்பீங்க. காந்தம் வந்து ஒரு நாளும் இது நல்லது இது கெட்டதுன்னு பார்த்து இருக்காது. காந்தம் நல்லதையும் இருக்கும் கெட்டதையும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பொது வழியில் போடுகிற இந்த மாதிரி புகைப்படங்கள், உங்களுடைய பொது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ரெண்டையுமே கொண்டுறப்போது உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய அதனால் வருகிற பின்விளைவுகள் குறித்து உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்களாக இருந்து விட்டு போங்க. இல்லை உங்களுக்கு அதை குறித்து கரசனை இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய அக்சஸை நீங்கள் லிமிட் பண்ணலாம். யார் பார்க்கலாம், யார் உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கலாம், அதை யார் அதனுடைய வியூவர்ஸாக இருக்கலாம், இப்படி நிறைய வழிகளையும் அது உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரி, ஆக இப்படி ஒரு பக்கம் இருக்குமா இருந்தால் இன்னொரு பக்கம் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ நிறைய பேர் அவங்களுடைய, அது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. நீங்கள் வீட்டிலேயே இருந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு நீங்களாக இருந்து உங்களால் மணி மேக் பண்ண முடியுதுன்னா அதை விட அட்ராஸாக்க வேறு என்ன வேறு என்ன உங்களுக்கு வேணும் இல்லையா? ஆக அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அதை தாண்டி அப்படி இல்லாமல் அதை நம்பி நல்ல ஒரு வேலையை விட்டு பழுதா போனவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அந்த லைக்ஸுக்கான ஒரு அடிக்ஷன் வந்து அப்படி ஆனவங்களும் இருக்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சமூக வலைதளத்தில் நீங்கள் ரசிக்கிற விடயம் எது உங்களை பயமுறுத்துகிற, இல்லை விட்டால் இப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்க வைக்கிற, முகம் சுளிக்க வைக்கிற ஒரு விஷயம் இது? யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம், கேட்குறீங்க?
1: நான்
0: புருஷோத்தமன் கேக்குறேன்.
1: நல்லமாச்சியா இருக்கிறேன், நன்றி. சமூக வலைத்தளம் வந்து நிறைய நன்மைகளும் இருக்காது. அதனால சமூக வலைத்தளத்தை சரியா பயன்படுத்த சமூகத்துல நாங்க உயர்ந்ததை போகலாம். அதை தவறா பயன்படுத்தினால் அது தவறா எங்க நாங்க மரணம் வரைக்கும் போக வேண்டிய நிலம் வரும். இப்ப முகம் தெரியாத நல்ல நட்புகளை உருவாக்கலாம். அந்த முகம் தெரியாம உலகத்தோடய ஒரு நல்ல நட்பு கொண்டாடுறோம். அதே போல இன்றைக்கு எங்களோட குடும்பங்களோட பேசவோ, இன்றைக்கு நிறைய நிறைய இந்த தன்னம்பிக்கை வீடியோகள், இந்த கவிதைகள், பாடல்கள், இந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் தான் எத்தனையோ பேர் இந்தியா தொலைக்காட்சிகளில் கூட வந்து பாடகராக இருக்கணும். பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. மற்றது என்ன, இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்று சொன்னால், இப்போ காதலில் தோல்வியுற்றவர்கள் தன்னுடைய காதலியை பற்றி தவறாக வந்து சித்தரிக்கிறது, மற்றது அதே போல அவர்கிட்ட அனுப்பிய அந்த குறுஞ்செய்திகளை கொண்டு வந்து பொது வழிகளில் போட்டு அவ அவமானப்படுத்துறது, அப்படியான கேவலமான வேலையெல்லாம் சமூக வலைத்தளத்தில் தான் கூட செய்கிறது. அதே போல அடுத்தவன் வீட்டு பிரச்சனைகளை, மற்ற பெண்களுக்கு வந்து அவதூறான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவார்கள். அதுவள் கூடாத விஷயங்கள் வந்து இந்த வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறது வந்து இந்த பூமியில கிரகணிகள் யாரோ ஒரு வாழ்க்கை தான் தந்திருக்கு. அந்த வாழ்க்கை யாரையுமே எங்களை யாரும் அவமதிச்சாலும் நாங்கள் அவையை அவமதிக்காம வாழ்ந்து போட்டு போலதான் உண்மையான உத்தமமான செய்ய அதை இந்த சமூக வலைத்தளத்துல அவ்வளவுக்கு ஒரு கேவலமான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பட பொய்யான செய்திகள் பரப்புவது, அதே போல ஒருவர் இறந்தான் சொல்லி உயிரோடு இருக்கிற மனிதரை அப்படி இறன்றது, அந்த விஷயங்கள் கொஞ்சம் வேதனையா இருக்கிறது. அமைதியா இருக்கணுமே வழியோனாலும் அவர்களை அவமதிச்சு பொது வழிகள்ல போட்டு அவற்றை வாழ்க்கை அளிக்கிறது அப்படியெல்லாம் இந்த சமூக வளத்திலிருந்தான் இப்ப எத்தனையோ பேற்ற வாழ்க்கை அளித்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. நாங்க வேற்று மொழியோட கதைக்கிறோம், எங்களோட தமிழாக்கள் தான் இப்ப வானொலி கேட்கிறார்கள், இந்த தமிழாக்களை இந்த தவறை செய்கிறார்கள், அந்த தவறுகளை ஒரு ஆளும் செய்யக்கூடாது. சரியா பயன்படுத்தா
0: சரியாக
1: நன்றி.
0: அவர் சொன்ன மாதிரி சில நேரம் எனக்கு வந்து என்னுடைய ஃபீட் பார்க்கும்போது நான் எப்பவுமே நான் என்ன குறிச்ச ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்றதுக்கு நான் அப்பப்போ ஒரு சின்ன போஸ் இருக்கும். என்னன்னா நான் என்ன மாதிரியான வீடியோக்கள் நான் பார்க்குறேன், என்ன மாதிரி விஷயங்களை நான் வாசிக்கிறேன் அப்படின்றது தான் என்னுடைய அல்கோரிதத்தில் வர ஆரம்பிக்கும். ஆக இப்போல்லாம் இந்த கிசுகிசு தகவல்கள், இந்த அடுத்த வேண்ட வீட்டை பற்றின மிக மோசமான விஷயங்கள், மற்ற மனுஷரை டீக்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அவங்கள பழிவாங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போதெல்லாம் அப்போ எனக்கு விளங்கிரும் இது ஏதோ தவறாக இருக்கே. நான் வந்து பார்க்குற ஏதோ ஒரு நியூஸ் நான் பார்க்குற விஷயங்களை திருப்பவும் நான் ஒருக்கா ரீஅசஸ் பண்ண வேணும். நான் என்னதை பார்க்குறேன் அப்படின்றது சில விஷயங்கள் தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களை நான் வந்து நிப்பாட்ட வேணும் அண்டெல்லாம் நான் யோசிப்பேன். காரணம் என்னென்னா முன்ன ஊருக்குள்ள இப்போ யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பிடிக்கல எதிர்ப்பு விரோதம் இருக்குன்னா நாலு வீட்டுக்கு சொல்லி விடுவாங்க, ஓ அவங்க அப்படித்தான் இவங்க இப்படித்தான் அப்படின்னு விட்டால் அது ஊருக்குள்ள தீய பரவிடும். அதே மாதிரி இப்போ சமூக வலைத்தளங்கள் தானே ஊர் மாறி மாறி இருக்கு, அப்போ என்ன செய்யறது அந்த மாதிரியான செய்திகளை அதை பரப்பி விட்டுறது, பிறகு அது வந்து குடும்பங்களை சிதைச்சு உயிர்களை கொண்டு இந்த மாதிரி மிக மோசமான எல்லை வரைக்கும் போகிறத பார்க்கும்போது அவ்வளவு இதாக இருக்கும். எவ்வளவு ஒரு மனிதருக்கு குரூரம் வேணும் அந்த மாதிரியான விடயங்களை செய்கிறதுக்கு, அன்னது எவ்வளவு அவலட்சணமான ஒரு அரியண்டமான விஷயம் இல்லையா. ஆக இப்படி இது ஒரு பக்கம், இதை பார்க்கும்போது பயமாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் அர்ச்சனா எம்பி ஒரு பெண்ணை பற்றி அவர் எழுதியிருக்கிறார், அது பெரிய ஒரு திடுக்கிடுற மாதிரி இருந்தது. ஒரு நாட்டினுடைய எம்பி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களால் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டு ஒரு மக்களினுடைய பிரதிநிதியாக அந்த அரங்கத்தில் இருக்கிற ஒருத்தர், ஒரு யாரோ ஒரு பெண்ணை பற்றி ஒரு பதிவு எழுதியிருந்தார் அப்படின்னா, செம்மணி இந்த அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்றது தானே, அந்த அணையா விளக்கு போராட்டத்தின் போது சாரியை போத்தி நிக்கேக்கே நினைச்சன் அவாட வீடியோ நிறைய மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் எழுதியிருந்தார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. செம்மணி அணையா விளக்கு போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் எனக்கு தெரியும், அவர்கள் எவ்வளவு காலமாக மக்கள் பணியில் இருக்கிறார்கள் என்றும் தெரியும், எவ்வளவு இலகுவாக அது ஒரு பெண்ன்றதுனால டக்குன்னு அதுவும் பெண்ணோ யாரோ எவ்வளவு ஒரு துணிவு வேண்டும் ஒருவரை இவ்வளவு பகிரங்கமாக அவமதிப்பதற்கு, அவமரியாதை செய்வதற்கு. ஒரு அரசியல் பழிவாங்கல சமூக வலைத்தளத்தில் ஒரு மானம் மரியாதை சார்ந்து செய்வதற்கு எல்லாம், ஒரு ஒழுக்கம் சார்ந்து செய்வதற்கெல்லாம் எவ்வளோ துணிச்சல் வேணும். அதை பார்த்துட்டு அந்த அரசாங்கமும் அதை சுற்றி இருக்கிற மக்களும் இருக்கிறார்கள் என்பது இன்னும் அச்சமாக இருந்தது. ஆக யார் வேணாலும் யாரோடு வேணுமென்னாலும் பகை வளர்க்கலாம், அந்த பகையிலிருந்து அவர்கள் அதில் மீளுவதற்கு பகிரங்கமாக அவர்களை அவமானப்படுத்தலாம் ஒரு சமூக வலைத்தளத்தில். அது நிச்சயமாக நம்மை பயமுறுத்துகிற ஒரு விஷயம் எதிர்காலம் குறித்து. அப்படியே போனால் என்ன நடக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் நிறைய நம்பிக்கை விதைக்கிற வார்த்தைகள், அதுவும் எல்லாரினுடைய மோட்டிவேஷனும் கிடையாது. எல்லா நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா, மற்றவங்க எப்படி வாழணுமென்றதை நாம் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனாலும் சில நேரங்களில் சில நல்ல வார்த்தைகள், சில நல்ல நாங்கள் கேட்க வேண்டிய எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் கேட்க வேணுமோ அது சில நேரம் அந்த காணொளிகள் வழியாக வருகிற பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை பார்த்து மீண்டு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னென்னா அவங்களால இலகுவாக ரிலேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தால் பேசும்போது அதே மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கை சூழலில் இருக்கிற இன்னொரு ஆள் அந்த ஆளால் பிழைக்க முடியுமாக இருந்தால் என்னாலையும் பிழைக்க முடியும் என்று நம்பிக்கையும் தைரியத்தையும் எடுத்துக்கொண்டு வரதும் உண்டு. அது அதை குறித்து ஒரு நல்ல விஷயம். சரி, இணைந்து கொண்டு சொல்லுங்க. நீங்க அழைக்கலாம் 4169530055க்கு. சமூக வலைதளங்கள் என்று வருகிற போது நீங்க ரசிக்கிற விடயம் என்ன, நீங்கள் பயப்படுகிற விடயம் என்ன, அச்சப்படுத்துகிற உங்களை அச்சப்படுத்துகிற விடயம் என்ன? நேரம் 11:34.
2: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி andrea.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. June 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, July 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, July 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 9054597042 புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677202
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: ஜேசுதாஸ் குரலில் ஒரு அழகான பாட்டு வலி தோய்ந்திருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் நீங்கள் உங்களுக்கு நன்மையாக நீங்கள் கொண்டாடுகிற சந்தோஷப்படுற ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறோன்று என்ன, அதே நேரம் பயப்படுகிற உங்களை முகம் சுளிக்க வைக்கிற இன்னொன்று என்ன? அழைப்பில் யார் வணக்கம்? என்னடா அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பில் இன்னொரு நேயர் இருக்கிறார், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் தேவகுமார், நீங்க நலமா?
1: நலமா இருக்கு. உங்களோட பாடல்கள் தவறுகள் எல்லாத்தையும் அருமையா கேட்டு செய்யப்பட்டிருக்கின்றோம். சிறப்பான ஒரு தலையங்கம் நீங்கள் பேசுகொள்ளா கொண்டு வந்தது. மேல அந்த சமூக வலைத்தளங்கள்ன்றது நாங்கள் அந்த என்ன சொல்றது, அண்ணன் பாலில் தண்ணியில இருந்து பாலில் பிரித்து எடுக்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்கு தேவையான மட்டும் எடுக்கணும், தவிர எல்லாத்தையும் எங்களோட தலைக்குள்ள போடக்கூடாது, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. அதாவது நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருப்பீங்க சொன்னால் அது சிறப்பு இல்லாட்டல்ல. அதை அதை தவிர்த்து நீங்கள் எல்லாத்தையும் அதை உள்வாங்கி கொண்டு அதால் மனதற்கப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அது கசப்பான விளைவுகளை தான் கொண்டுவரும். அப்போ அதில் வந்து நல்லதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு இப்போ சமூக தளம் மண்டேக்கில் உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வாய்ப்புகளை அளித்து கொண்டிருக்குது. அதால் அதை சமூக வலைத்தளங்களால் அவர்கள் முன்னேறி தங்களோட திறமைகளை காட்டுற அளவுக்கு முன்னேறி கொண்டு வர்றார்கள், அப்படியேதான இதுகளை செய்கிறார்கள். அப்போ சில சில சந்தர்ப்பங்களில் சில சில மனிதர்களுக்காக இப்போ நாங்கள் சமூக வலைத்தளம் அதில் எவ்வளோ நன்மை இருக்குது, நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமையை கழித்து கொண்டிருக்கிறீங்களான்னு சொன்னால் அது உங்களுக்கும் நல்லா மருந்தேவைக்கும் நல்லா. சில சில அந்த ஆக கசப்பான வேலையான்னு சொன்னால் சில சில அந்த தேவையில்லாத இதுகளை போட்டு ஒரு ஆளை பெட்டி நீங்கள் இப்போ முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒரு ஆளை பெட்டி குற்றம் குறை சொல்கிறது அதை தவிர்த்து உங்களுக்கு தேவையானது நல்லதை மட்டும் செய்யுங்கன்னு சொன்னால் உண்மையில் அதை நல்ல ஒரு நீங்கள் ஒரு தசனைக்கூடிய ஆகன்னு சொன்னால் ஒரு கவிதைகளோ ஒரு பாடல்களோ அதைகளெல்லாம் மேலே அதை தசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர ஒரு ஒரு ஆட்டை மனத்தை கஷ்டப்படுத்தி மனத்தை சுளிக்க பண்ணுவோம்னு சொல்கிறதுக்காகவே இந்த சமூக வலைத்தளங்கள்ல யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் அரிதான தகவல்கள் எல்லாத்தையும் அறியக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்கள் நான் சொன்னத சமூக வலைத்தளத்தோட நின்றிருந்தால் அது தெரியும். அதை விட்டுட்டு நாங்கள் அந்த அந்த வடிகட்டினா வடிகால் மாதிரி நாங்கள் அந்த கூடாக மட்டும் சேமித்து கொண்டிருப்போம் சொன்னால் அது தீங்கான இது. நன்றி வணக்கம்.
0: அன்று இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்காக. எனக்கு சமூக வலைத்தளம் குறித்து இன்னொரு பயம் அடிக்கடி வரும். என்னென்னா முன்ன வந்து இந்த அவ யார் என்ன ஆடை அணிய வேணுமன்றது அது அவங்க அவங்களுடைய சுதந்திரம், அது அவங்க அவங்களுடைய கம்ஃபர்ட், அவங்க அவங்களுடைய உடல் அமைப்பு, அது அது இன்னொருத்தர் கருத்து சொல்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஆனால் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் என்று சொல்கிறவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பதட்டம் தெரியுது. எப்படி பதட்டம் தெரியுதுன்னா, அண்மையில் என்னுடைய ஒரு தோழிகிட்ட கதைக்கும் போது திடீரெண்டு அந்த தோழின்ற தோழிக்கு திடீரெண்டு அந்த ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கிறாங்க. அப்போ இவ கேட்டிருக்கிற உனக்கு எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரே ஒரு சாரி பேக்னிக் சாரி வந்து போட்டு அந்த சாரி படம் வீடியோ போட்ட உடனே அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளையிலேருந்து தெரிஞ்சு வளர்ந்து வர்ற பிள்ளைகளை பார்க்குறேன், அவங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலுமே மெது மெதுவாக ஆடைகளை குறைச்சி குறைச்சி குறைச்சி குறைச்சி வருது. பார்க்க பார்க்க அவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே வருது. பயமாக அந்த விஷயம் எனக்கு பயமாக இருந்தது. எங்கே ஒரு காலகட்டத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சர் ஆக வேண்டும், இந்த மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் வேண்டும், நானுமே இந்த மாதிரி ஒரு லக்ஷரியான ஒரு வாழ்க்கை வாழணுமன்றதுக்காக நம்ம நம்மளுடைய டிக்னிட்டி இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஓன் டிக்னிட்டி அதை விட்டுருவோமோ? எல்லாம் விட்டால் நமக்கு அறிவு தேவையில்லை, ஒரு உள்ளீடு இருக்கிற ஒரு மனுஷராக இல்லாமல் வெறுமனே வந்து ஒரு வெளியில் அழகாக ஒரு தோலையும் நம்மளுடைய சதையையும் காமிச்சிட்டா நமக்கு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோமா? இது வெறுமனே பெண்களுக்கு மாத்திரமல்ல, இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். இது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வல்கரான ஒரு பாலியல் ரீதியான கொச்சையான வீடியோக்களை செய்வாங்க. அந்த வீடியோக்கள் முழுக்கவும் தூஷண வார்த்தைகளும் இந்த மாதிரியான ஒரு வன்மமும் தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்போ பார்க்க பயமாக இருக்கும். அப்போ இவ்வளவு ஒரு வன்மமாக பேசுகிற ஒரு ஆளை நியாயப்படி என்ன செய்யணும், தவிர்க்கத்தானே வேணும். ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னா இந்த சமூகம் என்ன மாதிரியான ஒரு நோய் நிலைமையை நோக்கி போகுது அப்படின்ற ஒன்று இருக்கல. அதே மாதிரி இந்த சின்ன பெண்கள் இடத்துல இப்போ ஜென்சீஸாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து 2000களில் பிறந்தவங்கள்ட்ட ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போட்டி, யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, யார் இந்த போஸ்ட்டுக்கு அதிகமான லைக் வியூஸ் வருது அப்படின்னு. அதனால் சும்மா போடுற ஃபோட்டோவை கூட அவங்க வந்து அந்த ஒரு தோலை ஒரு சதையை காமிச்சு ஒரு மாதிரி ஒரு ஆபாசமாக போட்டால் தான் அது வந்து கணப்பீர போய் சேருது அப்படின்றதுனால அந்த மாதிரியான முயற்சிகளை செய்கிறதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான பரிதவிப்பாக இருக்கும். அச்சோ இது நம்மளோட தங்கச்சி மாதிரியான ஒரு பிள்ளை இல்லையா, அச்சோ இது இந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு பதட்டம் வரும். எங்கே நம்மளுடைய சொந்த பிள்ளையை யாரும் மோசமான கண்களில் பார்த்துட்டா வந்தால் ஒரு பதட்டம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அப்போ யோசிக்கும் போது ஒரு பயம் இருக்கும். எங்கே எதிர்காலத்தில் வந்து இப்படியே போயிட்டே இருந்தால் ஒரு பாலியல் ரீதியான விஷயங்களை பார்க்குறதுக்குண்டு ஒரு தனியான ஒரு சைட் தேவையே இல்லை. எல்லாரினுடைய சோஷியல் மீடியாவுமே கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக மாறிக்கொண்டிருக்கிற மாதிரி ஒரு பயம் வரும். இது வந்து மோசமான பயம், மோசமான பயம். இதில் இருந்து எப்படி எங்களுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறது, உங்களோட பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் இருந்து வெளியே எடுக்கிறது, இந்த மாதிரியான பதட்டங்கள் வர்றது உண்டு. அது கொஞ்சம் தோணும், ஏன் இன்னொருவர் நம்மளை சதையாக பார்க்கறதுக்கான இடத்தை நம்ம ஏன் கொடுக்க வேணும் அப்படின்ற ஒரு, அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழியும் நமக்கு இருக்கே, இருக்கும்போது நம்ம ஏன் அந்த பாதையை விட்டுட்டு இந்த பாதையை தேர்வு செய்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன தவிப்பு இருக்கும். ஆனால் அதை தாண்டியும் அது ஒவ்வொருத்தரனுடைய பர்சனல் சாய்ஸ், அது அவங்கவுங்க தேர்வு செய்கிற விஷயம். இல்லை, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, பார்க்குறவங்க பாருங்கள், அதை பற்றி நான் இன்ஃப்ளூயன்சரானால் போதும், அது எப்படியானாலும் போதும் அப்படின்னு நினச்சி அந்த வழியை தேர்வு செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் அது தாராளமாக அவங்க அதை செய்துட்டு போகலாம், அது அவங்களுடைய விருப்பம். அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் அதை நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது இன்னொரு தடவை அதை கன்சிடர் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் கன நாளாகவே உறுத்தி கொண்டே இருந்தது. நான் என்னுடைய தோழிகளோடு பேசும்போதுமே நான் அதை பேசியிருக்கிறேன். நாங்கள் நிறைய இந்த கண்டென்ட் செய்கிறதை பற்றி காய்ச்சி கொண்டிருப்போம். இப்போ ஒரு ஊடகத்தில் இருக்கும்போது ஊடகத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும், இது இதுதான் பேச வேணும், இது இது பேசக்கூடாது, இது இது கண்ணியமானது, இது இது அவமரியாதைக்குரியது. அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் ட்ரெடிஷ்னலான ஊடகங்கள் பேசும். அப்போ நாங்கள் ஒரு ப்ரெசன்டர்ஸாக வளரும் போது அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் கட்டுப்பட்டு நிற்கணும். அப்போ கண்ட மயனிக்கு ஆபாசமாக பேச முடியாது, கண்ட வார்த்தைகளை பேச முடியாது. ஆனால் அதுவே இப்போ இருக்கிற இந்த சமூக வலைத்தளம் அதை இலகுவாக்கி கொடுத்துட்டதுனால யார் வேணாலும் என்ன வேணாலும் நீங்கள் தூஷணத்தை கூட பேசலாம் என்ற மாதிரி ஆகி இருக்கிறது. ஆக அதுக்குள்ளே எப்படி ஒரு உண்மையாகவே க்ரியேட்டிவ் கான்டென்ட் கொண்டு வரது அப்படின்றதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். வெறுமனை பொம்பளை பிள்ளைகள்ன்றதுக்காக கொஞ்சம் ஆடையை குறைச்சி போட்டுட்டா நிறைய லைக்ஸ் வரும்ன்றதை தாண்டி எப்படி அறிவாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு கான்டென்ட் க்ரியேஷனை செய்ய முடியும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கும்போது இந்த விடயம் ஒரு பெரிய பேசுபொருளாக எங்களுக்குள்ளே இருந்தது, உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு தோணிச்சது. நிறைய நல்ல விடயங்களும் இருக்குது, மோசமான விடயங்களும் இருக்குது. இதில் இருந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க, என்னத்தை கன்சியூம் பண்ணுறீங்க, என்னத்தை உங்களோட ஃபீடில் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த சோஷியல் மீடியா உங்களை ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது இருக்கும். நீங்கள் நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு உங்களை அதன் மூலியமாக நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே நேரம் மோசமான நெகட்டிவான வன்மம் நிறைஞ்ச விஷயங்களை, கொசிப்பான விஷயங்களை, அட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ஓ அப்படியோ அப்படின்ட்டு போய் பார்த்தீங்களா இருந்தால் அது உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நிறைய பாதிக்கும்ன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேரம் 12:02.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
3: Listen to us around the universe. www.cmr.fm.
4: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:05 ஆகி இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
5: அதிகாலை வணக்கம். கண்ணன் பேசுறேன், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன் கண்ணன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
5: நான் நலமா இருக்கிறோம்.
4: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: பாட்டு தார்பார் திரைப்படத்துல இருந்து சும்மா கிளி என்ன ஒரு பாட்டு.
4: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. SPP மற்றும் அனுருத் குரல்ல நன்றி இணைந்து கொண்டமைக்கு
5: நன்றி. நன்றி, வணக்கம்.
4: அதே நேரம் இது ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறது. யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ திருமண நாட்களையோ இல்லாவிட்டால் என்ன நல்ல நாளை கொண்டாட காத்திருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரம் இந்த கனடா தேசத்துக்கு கனடா தின வாழ்த்துக்கள். யாரெல்லாம் கனடாவினுடைய மக்களாக உங்களை உணர்றீங்களோ, யாரெல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அதுக்கு நன்றியோடு இருக்கிறீங்களோ, உங்க எல்லாருக்குமே இனிய கனடா தின வாழ்த்துக்கள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475-505-7773. Soul and Fire Events dot kilikoot.ca.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
7: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 12 மணி 12 நிமிடமாக இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் அப்பன், எப்படி இருக்கிறீங்க? எப்படி போச்சு இன்னைக்கு? வேலையோட போயிட்டுதா? சரி, வேலை செய்து களைஞ்சு போன மனசுக்கு ஒரு நல்ல பாட்டு தர இன்னும் பாடல் வேணும். அந்த பாட்டு உங்களுக்காக வருது. உங்களுக்கும் கனடா தின வாழ்த்துக்கள். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர், 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
9: Listen to us around the universe. www.cmr.fm.
10: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:20 ஆகி இருக்கிறது. அழைப்பினை ஏற்படுத்தலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் காத்திருக்கிறது. 416-593-0055 என்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
11: வணக்கம் தேவகுமார், அதுக்கு நலமா இருக்கிறீங்களா?
10: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவகுமார்?
11: நலமா இருக்கிறேன். உங்களோட பாடல் தவறோட வாங்கிட்டு கொண்டு
10: மகிழ்ச்சி. என்ன பாடல் விரும்பிக்க போறீங்க?
11: எனக்கு இன்றைக்கு கண்ணுக்குள்ளே உன்னிருத்தின் கண்ணம்பூர் அந்த பாடல்.
10: நல்ல ஒரு பாட்டு, எனக்கு மிக மிக பிடிச்ச பாட்டு. பெண்ணின் மனதை தோட்ட திரைப்படத்துக்காக உங்களுக்காக வரது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
11: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

0: இவ்வளோ அழகான ஒரு பாட்டு வாலியனுடைய வரிகளும் வெளி துவைக்கிற நேரம் 12:25.
1: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60 49
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம் புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிகூட் CA உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன் எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ் உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்
8: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி
6: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
9: Listen to us around the universe. www.cmr.fm
0: எஃப்எம் 103.3 அலைவரிசையில் இசைய மருத்துவமனையுடன் இணைந்திருக்கிறீர்கள் நேரம் 12:29 ஆகியிருக்கிறது கனடா தினத்தை ஒட்டுமொத்த நாடுமை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதே நேரம் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பாடல் விரும்பி கேட்க நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம் 416-593-0055 யார் இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்
10: வணக்கம்
0: வணக்கம் வெண்பா அப்படி இருக்கிறீங்க
10: நலமா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க
0: நலமா இருக்கிறேன் வெண்பா
10: இருந்து உங்களுக்கும் எனக்கும் பிடித்த பாடல் என் காதலே என் காதலே
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது நன்றி இணைந்து கொண்டமைக்கும்
10: நன்றி
0: நன்றிமா

0: டூயட் திரைப்படத்திற்காக எஸ்பிபி மற்றும் நோயல் ஜேம்ஸ் இணைந்து பாடி பாடலது எஸ்பி அலையா ரஹமானின் இசையில் வைரமுத்துவினுடைய வரிகளில் அந்த பாடல் அலை துவைகிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நான் மதன் கதைக்கிறேன். பிரியா, நல்லமா இருக்கிறீங்களானே?
0: நல்லமா இருக்கிறேன் மதன். நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
1: நான் இந்த பாட்டு ஸ்ட்ராபெரி கண்ணி அந்த பாட்டு இதேஜியா கட நீங்க சொன்னீங்க ஸ்ட்ராபெரி
0: நிலா உண்டே கண்டு
1: சொன்னீங்க.
0: நன்றி.

நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: அந்த பாடல் அளித்து வந்திருக்கிறது கே கே மற்றும் சாதனா சர்க்கத்தின் குரலை. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம், நான் பிரசோதமன் கேட்கிறேன். முதலாவது வணக்கம், என்ன கனடாக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தெரிவிக்கிறேன். கடமையா எங்களை அனைத்து விழா நன்மையா செய்த நாட்டுக்கு தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நான் வந்து காதல் கோட்ட திரைப்படத்திலிருந்து நலம் நலம் அறியாவல் என்ற பாடல்.
0: நலம் நலம் அறிய ஆவல் யார்கிட்ட கேட்கணும்? நலம் நலம் அறிய ஆவல் அண்டு
1: என் இதயத்தில் வாழ்ற புனிதமானவர் உட்பட உலகத்தில் வாழ்ற அனைவருக்கும்.
0: சரி, எல்லாருக்காகவும் பாட்டு வந்து நன்றி இணைந்து கொண்டமைக்காக
1: நன்றி பாபிருந்தேன்.

0: எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாவின் இசையிலே அந்த பாடல் ஒலித்துகிற நேரம் 12:47. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம் பிரியா, நான் காந்தி கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க காந்தி?
1: நல்லா நல்லா இருக்கு, நீங்க?
0: நானும் நலமா இருக்கிறேன். ஒரு புதிய நாள் தொடங்கி இருக்கு, ஜூலை மாதம் வந்திருக்கு. ஏதாவது விசேஷம் இருக்கு அந்த மாசம்?
1: இந்த மாசம் எனக்கு விசேஷம் இல்லை, கனடாக்கு தான் விசேஷம். கனடாக்கு நன்றி கூறிக்கொண்டு.
0: ஒட்டுமொத்த கனடாவுக்குமே விசேஷம் இல்லையா? சரி, என்ன பாட்டு வேணும் காந்தி?
1: சிந்துநாளி பூ படத்திலிருந்து மற்றாலம் கொட்டதடி மனசு.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வர்றது, நன்றி இணைந்து கொண்டமைக்காக
1: நன்றி.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:52 ஆக இருக்கின்றது. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியவரதன் கேட்கிறேன்.
0: என்ன பாட்டு வேணும் கலியுகவரதன்? அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக. கலியுக வரதன் அழைப்புல இருக்கிறீங்களா? கலியுக வரதன், சரி, அவர் விரும்பி கேட்ட பாடல் அவருக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.

0: நேரம் 12:58 ஆகி இருக்கிறது. சரி, அந்த பாட்டோட எல்லாரையும் நித்திரையிலேருந்து எழுப்பி விட்டிருக்கிறாரன்னு நினைக்கிறேன். ஒலிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நான் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு கலையகத்திலே அருண் மீண்டும் மறுபுற நிகழ்ச்சியிலும் எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிரியா வின்சென்ட். எல்லாருக்கும் இனிய கனடா தின வாழ்த்துக்கள்.
1: Time signature 24, BPM 76, song Purumanam, love ballad.

സിഎംആർ തമിഴ് എഫ് എം സേരി ചുരുക്കം. പൂനഗരി പ്രദേശസഭയின் வெற்றிகரமான மக்கள் சேவை பாதையில் கௌதாரிமுனை முதல் பள்ளிக்கூடா வரையிலான சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை பொலித்தீன்கள் அற்ற பகுதியாக சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென்று ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ்

அதிகாரிகள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். வெனிசுலா மக்களுக்கு ஆதரவளிக்கும் சில கனேடிய தொண்டு நிறுவனங்களுக்கு பொதுமக்கள் வழங்கும் நன்கொடைகளை கனடா இரட்டிப்பாக்கும் என்று கனடாவின் வெளிநாட்டு உதவியை மேற்பார்வையிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக மத்தியஸ்த நாடான கட்டாருடன் புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழப்பும் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. இன்று ஜூலை மாதம் முதலாம் நாள் புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்கும் சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார். அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி பிரியா வின்சென்.

இன்று ஒரு புதிய நாள், புதிய மாதத்தின் முதல் நாளில் இணைந்திருக்கின்றோம். அதை வெளியே இன்று கனடிய தேசத்தின் மக்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் மறந்திருக்கிறது. இன்றைய நாள் இன்று கனடா தேசத்தின் பிறந்த நாளுக்குரிய சிறப்பு நாளாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மண்ணோடு இணைந்து, இந்த மண்ணை நேசித்து, இந்த மண்ணை தங்கள் தாய்நாடாக கருதி வாழக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும், இந்த மண்ணை தங்கள் தாய்நாட்டுக்கும் மேலாக இன்னும் அதிக உச்சத்தன்மையோடு நேசித்து வாழக்கூடிய அத்தனை அன்புறவுகளுக்கும் இந்த வேளையிலே மகிழ்ச்சி நிறைந்த கனடா நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்குமே இந்த நாடு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது என்பதை தாண்டி, ஈழத்தமிழ் சொந்தங்களாக எங்களுக்கு இந்த நாடு தந்திருக்கிற வாழ்வும், இந்த நாடு தந்திருக்க அங்கீகாரம் என்பதும் எல்லோரையும் விட சற்று உயர்வாகவே இருக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் தேசத்தில் நடந்த போரினால் தேசத்தை விட்டு வெளியே வந்தவர்கள், பெரும்பான்மையானவர்கள் போர் சூழல் காரணமாக தேசத்தை விட்டு வெளியே வந்தவர்களாக இருக்கின்ற நிலையில், இந்த நாடு எங்களை ஆதரித்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான அங்கீகாரத்தை தந்து இந்த நாட்டில் குடியுரிமையை வழங்கி எங்களை மகிழ்வோடு வாழ வைத்திருக்கின்ற நாடு. வெறுமனே ஒரு வாழ்க்கை மட்டுமல்லாமல், எவ்வாறு எங்கள் தேசத்திலே நாங்கள் வாழ்ந்தோமோ, எவ்வாறு எங்கள் தேசத்திலே மொழி பற்றோடும் இனப்பற்றோடும் அதே அளவு கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை பேணியவாறும் வாழ்ந்தோமோ, இந்த நாடு அதே பண்பாட்டு அடையாளத்தோடு, அதே கலாச்சார வாழ்க்கையோடு, அதே இன மொழி பற்றோடு எங்களை இந்த தேசத்தில் வாழ வைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியானது. அதை விடவும் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இந்த நாடு 2009 நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் ஏகமனதாக அங்கீகாரம் செய்திருக்கிறது. ஒவ்வொரு மே மாதத்திலும் சட்டபூர்வமாகவே, ஒன்டாரியோவிலே சட்டபூர்வமாகவே இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்கின்ற ஒன்றை இந்த மண் சட்டபூர்வமாக அங்கீகரித்து அதற்கான வழிவகை செய்திருக்கிறது. அதுபோலவே குறிப்பாக பிராம்ப்டனிலே இனப்படுகொலை தொடர்பான ஒரு நினைவு தூபியை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அதை முன்னுதாரணமாக கொண்டு இன்னும் பல்வேறு கனடாவினுடைய பல்வேறு நகரங்களிலே, பல்வேறு மாநிலங்களிலே அதை முதல் உதாரணமாக கொண்டு அதை இன்னும் பல இடங்களிலும் அந்த நினைவு தூபிகளை அமைப்பதற்கான வாய்ப்பையும் அது தந்திருக்கிறது. எனவே இந்த நாடு ஒரு எய்தலிகளாக எங்களை வரவேற்று அரவணைத்து வாழ வைத்திருக்கின்ற நாடு என்பதை தாண்டி, எங்களுக்கான வழிகளை, அதற்கான ஆற்றுப்படுத்தைகளை இந்த நாடு தந்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம். அதாவது அந்த வழிகளிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கான ஆற்றுப்படுத்தலை இந்த நாடு எங்களுக்கு நிறையவே செய்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு நன்றியுள்ள சமூகமாகவும் இந்த தேசத்துக்கு நாங்கள் இருக்க வேண்டியவராக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு எவ்வாறு இந்த நாடு நேசத்துக்குரியதோ, ஈழத்தமிழ் சமூகம் இன்னும் கொஞ்சம் மேலே இந்த நாட்டை நேசிக்க வேண்டியவராக, அரவணைத்துக் கொள்ள வேண்டியவராக, இன்னும் இந்த நாட்டுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டியவராக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த நாடு எங்களுக்கு தந்திருக்கின்ற அடையாளங்கள், எங்களுக்கான அங்கீகாரங்கள், எங்களுக்கான மதிப்பளிப்புகள் பல. ஒவ்வொரு ஆண்டிலும் தை மாதத்திலே நாங்கள் மரபுரிமை திங்கள் என்கின்ற ஒன்றை கொண்டாடுகின்றோம். எங்களுடைய இனம் மொழி சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த பல்வேறு விடயங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைப்பதோடு, மற்ற சமூகங்களுக்கும் எங்கள் மொழியின், எங்களுடைய வாழ்வின் பண்பாட்டு சிறப்புகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பை இந்த கனடாவினுடைய மரபுரிமை திங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் தை மாதத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறது. இப்படி நிறைய இந்த மண் எங்களுக்கு தந்திருக்கிற மகிழ்ச்சி, எங்களுக்கு தந்திருக்கிற நிமிர்வு, எங்களுக்கு தந்திருக்கிற ஆற்றுப்படுத்தல், இப்படி பல விடயங்கள் எல்லாவற்றையும் தாண்டியதாக உலகத்தின் முதல் நாடாக இந்த நாடு 2009 நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏகமனதாக அங்கீகாரம் செய்தது. அதற்கான பல்வேறு கட்டங்களிலும் எங்களுக்கு துணையாக நிற்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எனவே மீண்டும் மீண்டும் அனைவருக்குமே இந்த நாளோடு இணைந்திருக்கின்ற, இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டை தங்கள் தாய்நாட்டுக்கு மேலாக நேசிக்கின்ற அனைவருக்கும் இனிய கனடா நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மீண்டும் உங்களோடு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பும் காற்றலை. நன்றி பிரியா வின்சன். இந்த வெளியிலே டொரண்டோ பிரபாகத்தின் தற்போதைய வெப்பநிலை

தற்போதைய வெப்பநிலை 27.7 இருக்கிறது. வெப்பநிலை உணர்நிலையை பொறுத்தவரையிலும் 38.7 வரை உணரக்கூடிய வாய்ப்பை தருகிறது. அதேவேளையில் காற்றை பொறுத்தவரையிலே மணத்தியாலத்துக்கு 12 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது பொதுவான வெப்பநிலை 35.7 ஆக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் வெப்பநிலை உணர்விலை என்பது உச்சமானதாக இருக்கும் என்பது சற்றே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. கனடாவுடைய சுற்றுச்சூழல் திணைக்களம் இன்றைய நாள் குறித்த அதிகளவான ஒரு விழிப்புணர்வை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். மிக ஒரு கூடுதலான வெப்பநிலை வெப்ப அலையின் தாக்கம் இன்றைய நாளில் இருக்கும் என்பது எதிர்ப்பு கூறப்படுகிறது. இன்று காலை வரையில் கூட பொதுவான வெப்பநிலை 23.7 இருக்கும். இன்று பகல் 35.5 இன்று இரவு 24.5 பொது வெப்பநிலையாக இருக்கும். ஆனாலும் வெப்பநிலையினுடைய அந்த உணர்நிலை தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது. அதேவேளையிலே வெளியிலே செல்வதை கூடியளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது என்பது பரிந்துரைக்கப்படுகிறது. அதேவேளையிலே குழந்தைகள், முதியவர்கள், வளர்ப்பு பிராணிகள் போன்றவற்றை தேவையற்ற வகையிலே வெளியிலே அழைத்துச் செல்வதை தவிர்ப்பது நல்லது என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஒரு வாகனத்தை தரிப்பிடம் செய்துவிட்டு மீண்டும் வந்து வாகனத்துக்குள் ஏறுகின்ற போது வாகனத்துக்குள் இருக்கக்கூடிய வெப்பநிலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பது அறிவுறுத்தப்படுகிறது. எனவே அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகளையோ அல்லது வளர்ப்பு பிராணிகளையோ உங்களுடைய வாகனங்களுக்குள் விட்டுவிட்டு நீங்கள் வெளியே செல்லக்கூடாது என்பது சொல்லப்படுகின்றது. உடல் பலவீனமானோருக்கு வெப்ப அலையின் தாக்கத்தினால் மூச்சு திணறல்கள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அடிக்கடி வேண்டியோ வேண்டாமலோ நீங்கள் நீராகாரம் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமானது என்பது சொல்லப்படுகின்றது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதும் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையிலே வெப்பநிலையினுடைய வெப்ப அலையின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் டொரண்டோ பெரும்பாகத்தில் அதற்கான எச்சரிக்கை இருக்கிறது என்பது நீங்கள் கவனிக்கலாம். இது ஒரு பொதுவான தகவல், இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு தகவலாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்வது உங்களுக்கும் உங்கள் குடும்பம் உங்கள் சுற்றுச்சூழல் எல்லோருக்குமே பாதுகாப்பை தரும் என்பதை கவனத்திலே கொள்ளலாம். ஒலிகின பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போல 4 நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். 5 பிரதான செய்திகள் அளிக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து காலை 6 மணி தொடக்கம் 9 வரை நீங்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடும் இணைந்து மகிழ்ந்திருக்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சீமான் தமிழ் எஃப்எம் 91.3.
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677202.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
5: ஒலிகின பாடல் இது. மனோ பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா. ஒலிகின பாடலத்திலிருந்து நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: இப்பொழுது முதல் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். தரப்படுகின்ற தரவுகளை கவனமாக கவனித்து அந்த தரவுகள் சுட்டுகின்ற சொற்களை கண்டுபிடித்து அந்த சொற்களை சரியாக இடம்பலம் பார்த்து இணைக்கிற போது வரக்கூடிய விடைகளுடன் நீங்கள் பதில் கூறி இணையலாம். வழக்கம்போல புதன்கிழமைகள் நடக்கிற நிகழ்ச்சியாக இல்லாமல் வழக்கமாக சனிக்கிழமைகளில் நான் உங்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. எனவே தரவுகளை கவனித்து அந்த தரவுகள் சுட்டுகின்ற சொற்களை கண்டுபிடித்து அதை சரியாக இடம்பலம் பார்த்து இணைக்கிற போது வரக்கூடிய விடைகளோடு நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165905 உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது நான்கெழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை நான்கு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த நான்கெழுத்திலே முதலிலே வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல் என்பது இது பல அர்த்தங்கள் தரக்கூடிய சொல். அது எங்கே பயன்படுத்தப்படுகிறதோ அதை குறித்து அது அர்த்தங்களை தரக்கூடிய சொல்லாக இருக்கும். அது ஒரு முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும். இந்த சொல் ஒரு மேன்மை தங்கிய நிலையில் பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அதே வழியிலே அழகு என்கின்ற பொருள் தரும், செல்வம் என்றும் பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கும். அழகு என்றும் இது பொருள் தரும், செல்வம் என்றும் பொருள் தருகின்ற சொல்லாக இருக்கும். அதே வழியிலே ஒரு மேன்மை தங்கிய நிலையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அதாவது மேன்மை கருதியும் அது அந்த சொல் பயன்படுத்தப்படும். அது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்தாக பார்க்குற போது இது ஒரு வாரத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு வாரத்தின் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு வாரத்தின் அல்லது கிழமையின் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது கடைசியில் வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். ஒரு வாரத்தின் ஒரு கிழமையின் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று, அதாவது அதில் ஒன்றாக இது ஒரு பகுதியாக இருக்கிறது, ஒரு வாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இது நிறைய சேர்க்கிற போது, அதாவது ஏழாக சேர்க்கிற போது அது ஒரு வாரமாக மாறுகிறது. கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து ஏழாக சேர்கிற போது அது ஒரு வாரமாக ஒரு கிழமையாக மாறுகிறது. மாறி பார்த்தால் ஒரு கிழமையில் உள்ளடக்கமாக இது இருக்கும். அது ஒரு கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக நான்கு எழுத்தில் வரக்கூடிய விடையாக இருக்கும். அழைக்கலாம் 4165903005055.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.

நேரம் 1:38 வேண்டும். அந்த தரவழை சொல்லிக் கொண்டு ஒரு பாடலுக்கு சென்றுவெல்லாம் கொண்டு வரக்கூடிய விடை என்பது மொத்தமாக நான்கெழுத்தில் வர வேண்டிய விடையாக இருக்கிறது. இந்த நான்கெழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய சொல் ஒரு இரண்டெழுத்து சொல்லாக இருக்கும். அந்த இரண்டெழுத்து என்பது செல்வம் என்றும் பொருள் தருகின்ற சொல்லாக இருக்கும், அழகு என்று பொருள் தருகின்ற சொல்லாக இருக்கும். அதே வேளையிலே அந்த முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது மேன்மை தங்கிய நிலையில், அதாவது ஒருவருக்கான மரியாதை நிமித்தமும் அது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒருவருடைய பேருக்கு முன்னால் பயன்படுத்தப்படுகிற போது அவருக்கான ஒரு கனம் பொருந்திய நிலை அல்லது அவருக்கான ஒரு மரியாதை கொடுக்கின்ற நிலையிலே அது பயன்படுத்தப்படும். ஒருவருடைய பேருக்கு முன்னால் அது பயன்படுத்தப்பட்டால் அந்த அவருக்கான அந்த நபருக்குரிய ஒரு கனம் பண்ணுதல், அதாவது அவரை மதிப்பளிக்கின்ற நிலை அல்லது அவருக்கான அந்த பேருக்கான ஒரு மதிப்பை வழங்குகின்ற நிலையில் ஒரு பேருக்கு முன்னால் அது பயன்படுத்தப்படும். இதுவே தெய்வீக நிலை சார்ந்து பயன்படுத்தப்படுகிற போது, அதாவது தெய்வீக தன்மையோடு சார்ந்து பயன்படுத்தப்படும், அங்கே அதற்கான தேவை வேறாக இருக்கும். அதாவது வந்து அது ஒரு புனிதத்தன்மையை பேணுவதற்காக பயன்படுத்தப்படும். இப்போது பாதம் என்கின்ற சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு வேறு அர்த்தத்தை தரும். அந்த வகையில் அந்த சொல் எங்கே பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தை பொறுத்து அது அர்த்தம் தருகின்ற சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்தாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது ஒரு வாரத்தின் உள்ளடக்கமாக இருக்கும், ஒரு வாரத்தினுடைய உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று அது கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்தாக இருக்கும். இதை வைத்துக்கொண்டு விடை காணலாம். மேலதிகமான தரவு ஒன்றை பார்க்குற போது இதில் வரக்கூடிய மூன்றாம் எழுத்தையும் முதல் எழுத்தையும் கவனிக்கிற போது, மூன்றாம் எழுத்தோடு முதல் எழுத்தை சேர்க்கிற போது ஆதரவற்றவர் என்கின்ற நிலை அல்லது தஞ்சம் என்கின்ற நிலை, தஞ்சம் கூறுதல் அல்லது தஞ்சம் அல்லது ஆதரவற்ற நிலை என்பதோடு சம்பந்தப்படும். உறவினர் என்கின்ற அர்த்தத்தையும் தரும், உறவினர் என்கின்ற அர்த்தத்தை தரும், சொந்தம் என்கின்ற அர்த்தத்தை தரும், ஆதரவற்றவர் என்கின்ற அர்த்தத்தை தரும். அது எங்கே பயன்படுத்தப்படுகிறதோ அதை குறித்து அந்த அர்த்தம் தரும். அதாவது இதில் மூன்றாம் எழுத்தையோடு முதல் எழுத்தை சேர்க்கிற போது, மூன்றாம் எழுத்து முதல் எழுத்தாக வந்து இரண்டாம் எழுத்தாக அந்த முதல் எழுத்தை சேர்க்கிற போது அந்த சொல் அது ஆதரவற்றவர் என்கின்ற அர்த்தம் தரும், சொந்தம் அல்லது உறவினர் என்கின்ற அர்த்தம் தரும். இப்படி அது எங்கே பயன்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்து அந்த அர்த்தம் தரும். இந்த மூன்றாம் தரவு என்பது மேலதிகமான தரவு, அது இல்லாமலும் நீங்கள் விடை காணலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல், பாடலுக்கான இசை S.A. ராஜ்குமார்.

0: துள்ளாதவனமும் துள்ளும் திரைக்காக ஒழித்த பாடல் கேட்டீர்கள். அழைப்பில் இருக்கின்ற நேயர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்போடு வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன், சொல்லுங்க. நலம் தானே?
1: ஆமாம், நான் நலம். நன்றி. நீங்கள்
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: ஆமாம், உங்களுக்கும் வானொலி கேட்டுக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது கனடா தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி, உங்களுக்கும் சொல்லுங்கள்.
1: ஆமாம், பதில் திருநாள்.
0: திருநாள் பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, நலம் தானே?
2: நலமா இருக்கேன், நன்றி. நீங்கள்
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
2: திருநாள்
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
3: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன், நலம் தானே?
3: நலம். நீங்கள்
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள், என்ன பதில்
3: வரலாம்?
0: நன்றி, நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: வணக்கம் ஞானகாந்தன், நலம் தானே?
4: நான் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம், என்ன பதில் வரலாம்?
4: திருநாள்.
0: நன்றி உங்களுக்கு ஞானகாந்தன். அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
5: வணக்கம் குமார்.
0: வணக்கம் குமார், நலம் தானே? நலமா இருக்கிறேன் குமார், சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் தேவகுமார், நீங்கள் எப்படி?
6: நலமா இருக்கிறேன்,
0: சொல்லுங்கள், என்ன பதில்?
6: திருநாள்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
7: வணக்கம், ஜோகேந்திரன், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன் ஜோகேந்திரன், நீங்கள் நலம்
7: தானே?
0: என்ன பதில் வரலாம்?
7: திருநாள்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: அமலனா?
8: அமரன்.
0: அமரனா? அமலனா? லானாவா ரானாவா?
8: அமலன்.
0: அமலன், நலம் தானே நீங்கள்? அமரன்,
8: நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன், சொல்லுங்கள். நினைக்கிறேன் இன்றைக்கு தான் முதல் கதைக்கிறீங்களா
8: என்னோட?
0: மிக்க மகிழ்ச்சி, உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன், சொல்லுங்கள், என்ன?
8: திருநாள்.
0: திருநாள், நன்றி அமலன். நேரம் கிடைக்கிற போது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்கள். நன்றி உங்களுக்கு. நன்றி. ஆமாம், திருநாள் என்பது சரியானது. திருநாள் முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது திரு என்று வரும். திரு என்பதற்கு அழகு என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. திரு என்பதற்கு செல்வம் என்றும் பொருள் இருக்கிறது. திரு என்பது அழகு என்றும் செல்வம் என்றும் பொருள் தரும். அதே வேளையில் அது ஒருவருடைய பேருக்கு முன்னால் அது பயன்படுத்தப்படுகிற போது ஒரு மேன்மை தங்கிய கனம் பொருந்திய நிலையிலே பயன்படுத்துவார்கள். கனம் பொருந்திய நிலை அல்லது மேன்மை தங்கிய நிலையிலே ஒரு ஒரு மதிப்பளிக்கின்ற நிலையில் ஒரு பேருக்கு முன்னால் அதை பயன்படுத்துவது. அதுவே ஒரு தெய்வீக நிலையில் பயன்படுத்துவதாக, இப்போ உதாரணமாக திருப்பாதம் என்று சொன்னால், இப்போ திருப்பாதம் என்பது ஒன்று ஒரு பாதம் தானது. அப்போ திருப்பாதம் என்று சொல்வதென்று சொன்னால் அங்கே ஒரு தெய்வீக நிலையை கொடுப்பதற்காக. இப்போ இறைவனுடைய பாதங்கள் திருப்பாதம் என்று சொல்வோம், அல்லது திருக்கமலம் என்று சொல்வோம். திருக்கமலம் என்பது பாதங்களை குறிக்கின்றன சொல்லலாம். அதாவது இறைவனுடைய பாதங்களை சொல்வது திருக்கமலம் என்று சொல்வோம், திருப்பாதம் என்று சொல்வோம். அப்போ அந்த திரு என்று அங்கே பயன்படுத்தப்படுவது. இப்போ பல்வேறு கோயில் சார்ந்த விடயங்களிலே இந்த சொல்லை கூடுதலாக பயன்படுத்துவார்கள். சுற்று என்பதற்கு திருச்சுற்று என்று சொல்வார்கள். திருநீறு, நீறு என்பது திருநீறு என்று சொல்வார்கள். இப்படி அந்த மேன்மை கருதிய நிலையிலே அது பயன்படுத்தப்படுகின்ற நிலை இருக்கிறது. ஒரு புனிதத்தன்மை கொடுப்பதற்காக, தெய்வீகத்தன்மை கொடுப்பதற்காக அந்த சொல் அங்கே சேர்க்கப்படும். எனவே திரு என்பது அவ்வாறு அர்த்தம் தரும். நாள் என்பது ஒரு வாரத்தின் உள்ளடக்கமாக இருக்கும். அந்த இரண்டையும் வைத்துக்கொண்டே திருநாள் வரும். மூன்றாம் தரவு நாதி என்று வரும். அதாவது மூன்றாம் எழுத்தாக இருக்கக்கூடிய நாவன் நாவையும் முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய தீனாவையும் எடுத்தால் நாதி என்று வரும். நாதி என்பது உறவினர் அல்லது சொந்தம் என்று பொருள் தரும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் நாதி அற்றவர் என்று சொல்கிற போது ஆதரவற்றவர் என்று வரும். நாதி அற்றவர், நாதி என்பது சொந்தம், நாதி என்பது உறவு. இப்போ நாதி அற்றவர் என்று வருகிற போது உறவற்றவர், ஆதரவற்றவர் என்ற நிலையிலே அது வரும். அந்த நிலையில் பார்க்கலாம். எனவே திருநாள் என்பது சரியானது. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போதே அனைவருக்குமே கனடா நாள் நல்வாழ்த்துக்களை எல்லோருக்குமே பகிர்ந்திருந்தேன், அதற்கான விளக்கங்களையும் சொல்லியிருந்தேன். எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிய கனடா நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரையும் தாண்டி இந்த நாட்டை நாங்கள் அதிகம் நேசிக்க வேண்டியவர்கள், அதாவது ஈழத்தமிழ் சொந்தங்களாகிய நாங்கள் இந்த நாட்டை அதிகம் அதிகம் நேசிக்க வேண்டியவர்கள். இந்த நாட்டுக்கு உண்மையாகவும், இந்த நாட்டுக்கு நேர்மையாகவும், இந்த நாட்டினை உளச்சுத்தியோடும் நேசிக்க வேண்டிய, இந்த நாட்டின் மீது பாசம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு கடமை ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கான அடையாளங்களை பேணியவாறு நாங்கள் இங்கே வாழ்வதற்கும், எங்கள் இனம் சார்ந்த பல்வேறு விடயங்களை நாங்கள் இங்கே மேம்பாட்டோடு கொண்டு செல்வதற்கும், எங்கள் இனம் சார்ந்த பல்வேறு அங்கீகாரங்களை தந்திருக்கின்ற நாடாகவும் இந்த நாடு இருக்கிறது என்பதை நாங்கள் அழகோடு, இந்த நாட்டை குறித்து நாங்கள் பெருமையோடு உள்வாங்கிக் கொள்ளலாம். மீண்டும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள். பாடல் மணிக்கவும் விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி வழங்கப்படும்.
9: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
10: Everything okay? No problem, Dijinam.
11: Bar kalamu closing da, tadikira nadi.
12: The customer you're trying to reach is not available.
13: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
14: அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

0: அடைக்கலம் அல்லது தஞ்சம் என்று பொருள் தருகின்ற சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. அதே சொல்லுக்கு அது வேறிடத்திலே வந்து விரும்புதல் என்கின்ற பொருளையும் தருகிறது, அதே வேளையிலே இன்னொரு வகையில் பார்க்குற போது அது கூறுதல் என்கின்ற அர்த்தத்தையும் தருகிறது, விரும்புதல் என்கின்ற அர்த்தத்தையும் தருகிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் அது தஞ்சம் அல்லது அடைக்கலம் என்கின்ற அர்த்தத்தையும் தருகிறது. இது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக நீங்கள் பிரித்தறிகின்ற சொல்லாக வரும். அது பிரித்தறிந்தால் மட்டும்தான் அப்படி வரும். இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக நீங்கள் அதை பிரிக்கிற போது, அதாவது இந்த ஐந்து எழுத்து சொல்லி நீங்கள் இரண்டாக பிரிக்கிற போது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது அது ஒரு பிரதேசத்தை குறிக்கும், நாங்கள் வாழ்கின்ற வீட்டோடு சம்பந்தப்படும், ஊரை குறிக்கும், அல்லது ஒரு கடைத்தெருவை குறிக்கும், இப்படி பல விஷயங்களை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கும். நாங்கள் வாழ்கின்ற வீட்டை குறிக்கும், பிரதேசத்தை குறிக்கும், ஊரை குறிக்கும், கடைத்தெருவை குறிக்கும், இப்படி பல விடயங்களிலே சேர்க்கக்கூடிய சொல்லாக அந்த கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து இருக்கும். அது பிரித்தறிந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். இந்த இரண்டு தரவையும் வைத்துக்கொண்டு நீங்கள் விடை காணலாம். என்றால் ஐந்தெழுத்தில் ஒரு சொல், அதை இரண்டாக பிரித்தால் அந்த மூன்று மூன்றாக அது பிரியும். அதை சேர்க்கிற போது ஐந்து எழுத்தாக வரும். இந்த இரண்டு தரவை வைத்துக்கொண்டே விடை காணலாம். மேலதிகமான தரவாக பார்க்குற போது இதில் வரக்கூடிய இரண்டாம் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்தை சேர்க்கிற போது, ஒரு வாத்திய கருவியின் பேர் கிடைக்கும். வில்லு பாட்டுகளிலே கூடுதலாக வில்லிசை குழுவினர் பயன்படுத்துகின்ற ஒரு ஒரு வாத்திய கருவியாக இருக்கும். அது ஒரு வாத்திய கருவி, மண்ணினால் மட்பாண்டம் சார்ந்த ஒரு வாத்திய கருவியாக இருக்கும். அது கூடுதலாக இந்த வில்லிசை குழுவினர் அந்த வாத்திய கருவியை பயன்படுத்துவது உண்டு. அதை நீங்கள் இரண்டாம் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்தை சேர்த்தால் அது வரும். மொத்தமாக விடை என்பது ஐந்து எழுத்தில் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-9999.

ஒலிகன பாடலை திறந்த நேர்களை சந்திக்கலாம். மீண்டும் தரவுகளை சொல்லிவிடுகின்றேன். கொண்டுவரக்கூடிய விடை மொத்தமாக ஐந்தெழுத்தில் வர வேண்டும். இந்த ஐந்தெழுத்து சொல்லை இரண்டாக பிரிக்கிற போது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்தாக அது வரும். அதாவது இரண்டு மூன்று எழுத்தாக அது பிரியும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது அடைக்கலம் என்று பொருள் தரும், தஞ்சம் என்று பொருள் தரும். அடைக்கலம் என்றும் தஞ்சம் என்றும், அதாவது தஞ்சம் அடைதல், தஞ்சம் அடைதல் அது அடைக்கலம் கேட்கின்ற நிலை என்பதோடு சம்பந்தப்படும். அடைக்கலம் அல்லது தஞ்சம் என்று அர்த்தம் தருகின்ற சொல்லாக இருக்கும். அதே வேளையிலே அது விரும்புதல் என்கின்ற அர்த்தத்தையும் தரும், கூறுதல் என்கின்ற அர்த்தத்தையும் தரும். விரும்புதல் கூறுதல் என்கின்ற அர்த்தத்தையும் வரும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். அது நீங்கள் எங்கே பயன்படுத்துகின்றீர்களோ அதை பொறுத்து அந்த அர்த்தம் வரும். எல்லா இடங்களிலும் தஞ்சம் என்று வராது, எல்லா இடங்களிலும் அடைக்கலம் என்று வராது, எல்லா இடங்களிலும் கூறுதல் என்றும் வராது. அது எங்கே எந்த சொல்லோடு அதை பயன்படுத்துகிறார்களோ அது வரும். எனவே அது தஞ்சம் அடைக்கலம் என்றும் பொருள் தரும், கூறுதல் மற்றும் விரும்புதல் என்கின்ற பொருளையும் தரும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நாங்கள் வாழக்கூடிய வீட்டை குறிக்கும், அல்லது நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தை குறிக்கும், நாங்கள் வாழக்கூடிய ஊரை குறிக்கும், குறிப்பிட்ட ஒரு சுற்றளவு கொண்ட நிலத்தை குறிக்கும், குறிப்பிட்ட ஒரு பரப்பளவு கொண்ட நிலத்தை குறிக்கும், கடைத்தெருவை குறிக்கும், கடையை குறிக்கும். அப்போ அது எல்லா நிலைகளிலும் நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற சொல். கடைத்தெருவை குறிக்கும், வீட்டினை குறிக்கும், எங்களுடைய ஊரை குறிக்கும், நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தை குறிக்கும், நாங்கள் வாழக்கூடிய நாட்டை குறிக்கும். அதாவது குறிக்கும் என்பது அதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். இந்த சொல் நாட்டை குறிக்குமாண்டா இல்லை, ஆனால் ஒரு ஒரு அர்த்தம் தருகின்ற நிலையில் அது வரும். ஊரை குறிக்குமாண்டு கேட்டால் இல்லை, ஆனால் ஊர் சம்பந்தப்பட்டு பேசுகிற போது இந்த சொல் அங்கே வரும். அதுதான் அங்கே விளக்கம். எனவே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக நீங்கள் அதை பிரித்தறியலாம். இந்த இரண்டு தரவை தாண்டி இரண்டாம் எழுத்தோடு கடைசி இரண்டத்தை சேர்க்கிற போது ஒரு வாத்திய கருவியின் பேர் வரும். இரண்டாம் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்தை சேர்த்தால் வாத்திய கருவியின் பேர் வரும். அதாவது வில்லிசை குழுவிலே கூடுதலாக அந்த வாத்தியத்தை பயன்படுத்துவார்கள். விடை என்பது மொத்தமாக ஐந்து எழுத்துக்களை கொண்டு வரும். உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசை.

0: நேரம் 2:03. நம்மிடம் அழைப்போடு காத்திருக்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: புகலிடம்
0: பார்க்கல. நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
2: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
2: புகலிடம்.
0: நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
3: வணக்கம், குமார்.
0: குமார் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
3: புகலிடம்.
0: நன்றி குமார்.
3: நன்றி
0: நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: புகலிடம்.
0: நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
5: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
5: புகழ்

0: குழந்தைகளையோ முதியவர்களையோ அல்லது தாய்மையிடந்திருக்கக்கூடிய பெண்கள் யாரையுமோ அது அதற்குள் விட்டுவிட்டு வாகனத்துக்குள் விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்பதை தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் வாகனத்தை தரிப்பிடம் செய்து ஒரு மணி நேரம் தாண்டி திரும்ப வந்து வாகனத்துக்குள் ஏறுகிற போது அந்த வெப்பநிலையின் தாக்கம் என்பது மிக அதிகரித்தளவிலே காணப்படும் என்பதற்கான தகவலும் இருக்கிறது. ஏதாவது ஒரு அளவிலாக நீங்கள் செல்கின்றீர்கள், அப்படி செல்கிற போது ஒரு வாகனம் ஒரு தரிப்பிடத்திலே நீங்கள் ஒரு மணத்தையால் நிற்குதுன்னு சொன்னால் திரும்பி வந்து நீங்கள் வாகனத்துக்குள்ளே ஏறுகிற போது அந்த வெப்ப அலையின் தாக்கம் வந்து மிக அதிகரித்தளவிலே வாகனத்துக்குள்ளே இருக்கும் என்று சொல்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே தான் இன்றைய பயணங்கள் தவிர்க்கக்கூடிய பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய பகல் பொழுதிலே என்பது சொல்லப்படுகிறது. தவிர்க்க முடியாதுன்னு சொன்னால் போதிய அளவு நீராகாரம் எடுத்துக்கொள்வது, குளிரூட்டப்பட்ட நிலையிலே உங்கள் வாகனம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதேவேளையிலே மிக முக்கியமாக வாகனம் நிறுத்தப்பட்ட நிலையிலே, இன்ஜின் ஆஃப் செய்யப்பட்ட நிலையிலே வாகனத்தைக்குள் ஆட்களையோ அல்லது வளர்ப்பு பிராணிகளையோ விட்டுச் செல்வது தவிர்க்கப்பட வேண்டியது என்பது மிக மிக கவனமாக சொல்லப்படுகின்ற ஒன்று. நீங்கள் வாகன தரிப்பிடத்துக்கு வந்து மீண்டும் வாகனத்தில் ஏறுகிற போது கூட உடனடியாக அந்த வாகனத்துக்குள் இருந்து விடாமல் கொஞ்சம் அந்த கண்ணாடிகளை கொஞ்சம் இறக்கிவிட்டு வெப்ப உள்ளே இருக்கக்கூடிய வெப்ப அலை வெளியே செல்கின்ற வகையிலே கொஞ்சம் கண்ணாடிகளை இறக்கிவிட்டு கொஞ்சம் அந்த வெப்பம் தாக்கம் குறைந்த பிறகு நீங்கள் வாகனத்துக்குள் ஏறி பயணப்படுவது சிறப்பானது என்பதும் அறிவுறுத்தப்படுகிறது. இன்றைய பகல் என்பது ஒரு அதிகமான வெப்ப அலையின் தாக்கம் இருக்கக்கூடிய நாள் என்கின்ற வகையிலே கனடாவின் சுற்றுச்சூழல் திணைக்களம் அதற்கான அறிவுறுத்தலை விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பொதுவாக கவனிக்கலாம். இன்றோடு அது கடந்து விடுமா என்று கேட்டால் இல்லை, இன்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். புதன்கிழமை இன்று பகல் கொஞ்சம் கூடுதல் தாக்கம் இருக்கும். வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலும் வெப்ப அலையின் தாக்கம் நிறைந்த நாட்களாக இருக்கும் என்பது அறிவுறுத்தப்படுகின்ற தகவலாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். எனவே இன்று பகலிலே பயணிக்கக்கூடிய அனைவருமே இந்த வெப்ப அலையின் தாக்கம் குறித்த முழுமையான ஒரு தரவுகளை தகவலை உள்வாங்கிக் கொண்டு அதற்குரிய வகையிலே உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே உங்கள் பயணங்களை வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமானதும் பாதுகாப்பானதும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்வது சிறப்பானது. எல்லோருமே வானொலி கேட்பதில்லை, எல்லோருமே தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பதில்லை. இந்த வெப்ப அலையின் தாக்கம் குறித்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவுகளுக்கும் நீங்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்வது அவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம்.
1: சம்மர் டைம்ல ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

நிறம் 3:13. தொடர்கின்ற காட்டிலையில் நேர்கள் தாய் நிலம் குறித்த நினைவு பகிர்வுகளை கேட்கலாம். தமிழீழ திருநாட்டின் விடியலுக்காய் தங்கள் உயிர்களை எங்கள் தமிழ் ஈழ தேசத்திலே விதையாக்கிய அத்தனை மாவீரர்களையும் நாட்டுப்பற்றாளர்களையும் எங்கள் தேசத்துக்காய் தேசத்துக்குள்ளேயும் தேசத்துக்கு வெளியேயும் உழைத்திருந்த மாமனிதர்கள் மற்றும் சிங்கள தேசத்தின் படைகளால் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் மக்களையும் இந்திய வல்லாதிக்க படைகளால் எங்கள் மண்ணிலே கொன்றொழிக்கப்பட்ட மக்களையும் நினைவு கூர்கின்ற இதே நேரத்தில் அவர்கள் அனைவருக்குமான அகவணக்கத்தையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தேசத்தின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு காற்றலை பொழுதாக இணைகிறது. எங்கள் தேச விடுதலைக்காய் தங்கள் உயிர்களை விதித்த மாவீரர்கள், அவர்களுடைய குருதிச்சுவடுகள், அவருடைய வரலாறுகள் மற்றும் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் வரலாறுகள், அது அவை சார்ந்த பல்வேறு சான்றுகள் மற்றும் சமகால அரசியல் விழிப்புணர்வு தகவல்கள் மற்றும் சமகால அரசியல் நிலைகள் குறித்து பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாக இந்த காற்றலை இணைகிறது. இது எங்கள் தாய் நிலம் குறித்த நினைவு பகிர்வுகளை, வரலாற்று விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. தாய் நிலத்தின் நினைவுகள் தொட்டு பயணிக்கின்ற இந்த காற்றலையில் குருதிச்சுவடுகள் தருகின்ற நினைவு பதிப்பாக தமிழ் ஈழத்தின் மாவீரர் ஒருவர் தொடர்பான தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். இங்கே நாங்கள் உச்சரிக்கின்ற மாவீரர்களுடைய பெயர்கள் சிலதுதான். ஒரு சில தளபதிகள், ஒரு சில போராளிகள், ஒரு சில மாவீரர்கள் என்கின்ற விடயங்களைத்தான் நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்கின்றோம். இவர்கள் பெயர்களூடாக தமிழ் ஈழ தேசத்துக்காய் தங்கள் உயிர்களை விதியாக்கிய அத்தனை மாவீரர்களையும் நாங்கள் நினைவேந்திக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளின் நினைவேந்தலில் யார் யாருடைய பெயர் இருக்கிறது என்று பார்த்தால், தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் சுமை தாங்கிகள் ஒருவராக ஒரு காலத்தில் இருந்தவர், தேசிய தலைவர் அவர்களின் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தளபதியாக ஒரு போராளியாக இருந்தவர், தன்னை போலவே தான் நேசித்ததைப் போலவே தனக்கு கீழே இருந்த ஒவ்வொரு போராளிகளையும் எங்கள் மண்ணை நேசிக்க வைத்தவர், நடவடிக்கைகளை செய்வதற்காக அவர்களை பாதுகாக்க வேண்டியதாகவும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதுமான நிலைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே போராளிகளுக்கு இருந்தது. அதாவது நடவடிக்கைகளை செய்வதற்காக போராளிகளை பாதுகாக்க வேண்டியதாகவும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நடவடிக்கை செய்ய வேண்டியதாகவும் இருந்தது. ஒவ்வொரு கணமும் போராளிகள் எதிர்கொள்ள வேண்டியிருந்த சிரமங்கள் என்பது அந்த காலத்திலே நிறையவே இருந்தது. அவர்கள் சந்தித்த இந்த துயர்களும், அது மலையளவு துயரமாக இருந்தாலும், அந்த துயர்கள் எங்கள் போராளிகளை ஒருபொழுதும் நிலைகுலையச் செய்வதில்லை. எங்கள் போராளிகள் தங்கள் வழிப்பயணத்திலே சந்தித்த துயர்கள் மலை போல எழுந்து நின்றாலும் அவர்கள் அந்த துயர்களைக் கண்டு துளிகூட நிலைகுலைந்து போனதில்லை. ஒவ்வொரு வீரர்களின் உள்ளமும் உறுதியால் இழைக்கப்பட்டு தேசப்பற்றினால் உரம் பெற்றிருந்த நிலையில்தான் எங்கள் போராளிகள் இருந்தார்கள். எவ்வளவு கடினமான சூழலுக்குள்ளாகவும் விடுதலைக்காக உழைக்கின்ற அவர்களின் உழைப்பு வீச்சாகவே இருந்தது. அத்தனை வீரத்தையும் விடுதலை பற்றியும் தலைமுறைகள் தாண்டியும் ஒவ்வொரு தளபதிகளும் ஒவ்வொரு போராளிகளும் அதை தங்களுக்குள்ளே ஓர்மமாக வைத்திருந்தார்கள். காட்டு மரங்களும் மேட்டு நிலங்களும் தமிழ் ஈழத்தின் ஆறுகளும் அருவிகளும் சதுப்பு வழிகளும் மறக்காமல் நினைவில் கொள்ளக்கூடிய தளபதிகளில் ஒருவராக இந்த தளபதி இருந்திருக்கின்றார். ஏன் தமிழ் ஈழத்தினுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய சிங்கள தேசத்தின் படைகள் கூட அவன் பெயரை நன்கு அறிந்தே வைத்திருந்தார்கள். அதேவேளையில் அவன் முகத்தை பார்க்க வேண்டுமென்றும் எதிரிகள் விரும்பினார்கள். ஏனென்றால் எதிரிகளுக்கான சிம்ம சொப்பனமாக அவன் அந்த நாட்களிலே இருந்திருந்தார். எதிரிகளுக்கு பல தடவைகள் இழப்புகளை ஏற்படுத்தியவன், எங்கள் நிலத்திலிருந்து எதிரிகளை பல தடவைகள் நிரந்தரமாக அகற்றியவன், எங்கள் நிலங்களை விழுங்க விடாமல் எதிரிகளை அவர்கள் முகாம்களுக்குள்ளே முடக்கியவன், எதிரிகள் நினைத்ததை நிறைவேற்ற விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தியவன், எதிரிகளுக்கு பல வேளைகளிலே ஏமாற்றங்களை கொடுத்தவன், இப்படியான ஒரு தளபதியை எதிர்நாட்டின் படைகளும் அறிந்தே வைத்திருந்தார்கள். இவனை அவர்கள் தெரிந்து கொள்ளவும் விரும்பினார்கள். அவர் வேறு யாருமல்ல, கில்மன் என்று எங்கள் தேசத்தின் தலைவன் தொடக்கம் போராளிகள் வரை பொதுமக்கள் வரை எல்லோராலும் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு ஆளுமை. கில்மன் என்கின்ற பெயர் கொண்ட விடுதலை நெருப்பின் தோற்றம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், சரித்து வாரப்பட்ட தலைமுடி, செந்தளிப்போடு அனைவரையும் வசீகரிக்கின்ற பரந்த முகம், கருணையும் கண்டிப்பும் பிரதிபலிக்கின்ற ஒரு பார்வை, சராசரியான உயரம், கம்பீரத்தோடு கூடிய நிமிர்வான தோற்றம், எப்போதும் அமைதியான சிந்தனை. இதுதான் கில்மன். இது அவனின் வெளித்தோற்றம். அவனுக்குள்ளே கிளர்ந்தெழுகின்ற உணர்வுகளை எந்த எழுத்துக்குள்ளும் வடித்துவிட முடியாது. உயர்ந்த காடுகளுக்குள் போராளிகளின் ஒவ்வொருவருக்கும் அருகிலிருந்தபடி அவர்களை வீரர்களாகவும் சகிப்பு தன்மையுள்ள தியாகிகளாகவும் விடுதலை போராளிகளாகவும் வளர்த்து எடுத்தவர்களிலே முக்கியமானவர் கில்மன். போராளி ஒருவரே ஓய்வுறக்கம் இல்லாது செயல்பட வேண்டிய அந்த நாட்களில் அந்த போராளிகளின் அணித்தலைவனாக இருந்து அந்த அணியின் போராளிகளுக்குரிய ஒட்டுமொத்த தேவைகளையும் அவர்களின் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டு அதே வேளையில் ஆற்ற வேண்டிய களப்பணிகளையும் சரிவர ஆற்றி எடுக்க வேண்டிய வேவு தரவுகளையும் எடுத்து எதிரிகளை எந்த நேரமும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய நிறைய பொறுப்புகளை அவன் தன் தோளிலையும் தலையிலும் சுமந்திருந்தார். திருமலை காட்டுக்குள், திருகோணமலை காட்டுக்குள் வரலாற்றை காப்பாற்றுவதற்காக வரலாறு சார்ந்த ஒரு படை நடவடிக்கை ஒன்றை இவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. திருமலை காட்டுக்குள் வரலாற்றை காப்பாற்ற வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் வீரர்களை வழிநடத்துகின்ற தளபதியாக அவன் இருந்தான். அந்த போராளிகள் அணி திருகோணமலைக்கு நகர நினைத்ததே தன்மேலுள்ள பெரிய வரலாற்று பணியொன்றை நிறைவேற்றத்தான் என்பது அந்த அணிகளுக்கு நன்காக தெரியும். தமிழ் ஈழத்தின் வரலாற்று புகழ்மிக்க தலைநகர் திருகோணமலையில் சிங்கள குடியேற்றம் என்கின்ற பெயரிலே மெல்ல மெல்ல எதிரி எங்கள் தேசத்தை கரையான்கள் போல அரித்து கொண்டிருந்த காலம். மெல்ல மெல்ல அரித்து அரித்து திருகோணமலையின் நகரங்களுக்குள் படிப்படியாக செல்வாக்கு செலுத்த எதிரி ஆரம்பித்திருந்தார். அரச படைகளிடம் திருகோணமலை என்பது கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்தது. ஏறத்தாழ திருகோணமலை எதிரிகள் வசம் பரிபூர்ண நிலையில் அந்த வேளை இருந்தது. காடுகளை இழக்க நேர்ந்தால் அந்த மாவட்டத்தில் பின்பு சிறு நடவடிக்கைகள் செய்யவே சிரமமாக இருக்கும். கால்களை வைக்கவே அதிகமான உயிர் விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கும். தலைநகருக்கான நடவடிக்கை தளத்தை இழந்து போய்விடுவோம் என்கின்ற நிலை போராளிகளாலும் தலைவராலும் உணரப்பட்டது. நடவடிக்கை செய்யக்கூடிய தளத்தை இழந்து போய்விடுவோம் என்கின்ற நிலையில்தான் தொடர்ச்சியான எமது பாரம்பரிய நிலம் எதிரிகளால் துண்டாடப்பட்டு கொண்டு வந்த காலத்தில் உடனடியான ஒரு சிறப்பு நடவடிக்கை ஒன்றை எங்கள் தரப்பில் செய்ய வேண்டிய ஒரு தேவை விடுதலை போராட்டத்துக்கு எழுந்தது. எனவேதான் திருகோணமலை பிரதேசத்தின் காட்டின் கரையோரங்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற தேவையும் ஏற்பட்டது. அந்த பணியினை நிறைவேற்ற தெரிவு செய்யப்பட்ட படையணி சார்ல்ஸ் ஆண்டனியின் சிறப்பு படையணி. அதாவது சார்ல்ஸ் ஆண்டனி என்கின்ற பேரிலே அமர்ந்த தமிழ் ஈழத்தின் சிறப்பு படையணி அந்த நடவடிக்கைக்காக தெரிவு செய்யப்பட்டது. சீலன் என்கின்ற தளபதி பிறந்த அந்த மண்ணில் அவனது பெயர் தாங்கிய படையணி இந்த நடவடிக்கைக்காக தரவரால் தெரிவு செய்யப்பட்டது. அங்கே இந்த படையணி எதிர்கொள்ளப் போகின்ற சவால்கள் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டவைதான். நிலையான பாதுகாப்புள்ள நிலமோ முகமோ அந்த வேளையில் போராளிகள் கட்டுப்பாட்டில் இல்லை. உணவு முதல் கொண்டு மருத்துவம் ஈராக எந்த விநியோகங்களிலும் உறுதியான நம்பிக்கை இல்லாத களமாக இருந்தது. தங்குமிடங்கள் இல்லாமையினால் மழையும் வெயிலும் ஒரு பாட்டுக்கு அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். பல போராளிகளுக்கு அது பழக்கப்படாத புதிய சூழலாக இருந்தது. இப்படி தொடராக இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு தேடினால் அந்த சிக்கல்களுக்கு விடை கண்டு போராளிகளை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய தளபதியாக தேசிய தலைவர் கில்மனை தெரிவு செய்தார். இந்த போராளிகளும் இந்த அணியும் செல்லக்கூடிய காலச்சூழல் அணிகளை தொடர்ச்சியாக பயிற்சியில் ஈடுபடுத்தவும் பொருத்தமான புதிய திட்டங்களை கையாளவும் தொடர் வேவு பணிகளிலே மற்றும் ரோந்திலே ஈடுபட்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் சிறந்த அணியாக அந்த அணி சிறப்பாக செயல்பட வேண்டும். எதிர்கொள்ளப் போகின்ற சிக்கல்கள் அனைத்தையும் சுமந்தபடி போராளிகளின் உணர்வுகளை கட்டிக்காத்து நிர்வகிக்கின்ற ஆற்றலும் ஆளுமையும் உள்ள தளபதி ஒருவன் தேவைப்பட்டார். அதற்காகவே தேசிய தலைவர் அவர்கள் கில்மனை தெரிவு செய்தார். சால் சண்டனி படையணி தோற்றம் பெற்றபோது கில்மன் பயிற்சி ஆசிரியனாக கடமையாற்றியிருந்தார். சகல போர்க்கருவிகளின் தன்மைகளையும் தன்னுடைய பட்டறிவினாலும் தன்னுடைய நுட்பமான அறிவினூடாகவும் நன்கு அறிந்து வைத்திருந்தவனாகவும் அவன் இருந்தான். வேவு அணிக்கு பொறுப்பாக இருந்து சில காலங்களில் பணியாற்றிய அனுபவமும் கில்மனுக்கு இருந்தது. அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் கில்மன் படித்த நாட்களில் கற்றுக்கொண்ட நிர்வாகம் தொடர்பான அறிவும் தந்திரம் தொடர்பான அறிவும் கில்மனுக்கு இருந்தது. தாக்குதல்களுக்கு தலைமையேற்றிருந்த அனுபவமும் வழிகாட்டுகின்ற சிறப்பும் கில்மனுக்கு இயல்பாகவே கைவரப்பெற்றவை. பல்வேறு களங்களிலே விநியோகத்தை வழிநடத்திய தேர்ச்சியும் அவற்றுக்கு மேலாக போராளிகள் ஒவ்வொருவரின் மனத்தையும் கனிவோடு அரவணைக்கின்ற தாய்மை குணமும் கில்வனுக்கு பொருந்தி வந்தது. இவையெல்லாம் அவனே அந்த பணிக்கு ஏற்றவன் என்பதை சிறப்பாக வெளிக்காட்டியிருந்தன. கில்மனின் சகலதுறை வல்லமையையும் அனைவரையும் வழிநடத்துகின்ற ஆளுமையையும் கொண்டவனாக இருந்தான். நெருக்கடிகள் நிறைந்த காலச்சூழலுக்குள் தாக்குதல் இலக்கு ஒன்றை தெரிவு செய்வது, வேவு பார்த்து திட்டம் தீட்டுவது, அணிகளை ஒன்றாக்கி பயிற்சி கொடுப்பது, தாக்குதல் நடவடிக்கைக்காக அந்த அணிகளை நகர்த்துவது, காயக்காரர்களையும் காப்பாற்றிய கைப்பற்றிய போர்க்கருவிகளையும் பாதுகாப்பாக எங்கள் தளங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது, அதனை களஞ்சியப்படுத்துவது, இப்படி பலவற்றையும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கு முன்பும் பின்பும் கருத்தில் கொள்ள வேண்டிய பல விடயங்களை கில்மன் கவனிக்கக்கூடிய ஒரு தளபதியும் ஆற்றல் மிக்க ஒருவனாகவும் இருந்தார். எந்த வேளையிலும் எதிரிகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தலான சூழலுக்குள் அந்த களங்களை கையாளக்கூடிய தளபதியாக தேசிய தலைவர் கில்மனை அடையாளப்படுத்தியிருந்தார். ஒரு களத்தில் நேரடியாக நின்று வழிநடத்துவதை விடவும் எப்போதும் ஆபத்து நிறைந்த எதிரியின் ஆக்கிரமிப்பு பிரதேச போர்க்களச் சூழலுக்குள்ளேயே வாழ்ந்தபடி ஒவ்வொரு இலக்காக தெரிவு செய்து அதை வேவு பார்த்து அதற்கான போர்க்கருவிகளை ஏற்பாடு செய்து ஒழுங்கு செய்து அதற்கான நடவடிக்கைகளை சிறப்பு நடவடிக்கைகளை செய்வது இலகுவான ஒன்று அல்ல என்பதை போரியல் சார்ந்த அறிவுள்ளவர்கள் உணர்வார்கள். இத்தகைய சவால்களையெல்லாம் விரும்பி ஏற்று அதை சாதிக்கக்கூடிய தளபதியாக கில்மன் பணியாற்றியிருந்தார். சில குறிப்பிட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக தொலைத்தொடர்பு கருவியிலே கதைத்தால் அதை எதிரிகள் ஒட்டு கேட்கக்கூடும், அதன் மூலமாக இவர்களின் இருப்பிடங்களை அவர்கள் அறிந்துவிடக்கூடும் என்பதனால் தொலைபேசி கருவிகளில் தொலைக்கருவிகளில் பேசுவதை தவிர்த்து நேரடியாகவே ஒவ்வொரு போராளிகளை சந்தித்து கவனிக்க வேண்டிய வேலைகளை கவனித்து எவ்வளவு தூரமானாலும் நடந்து போயே தந்த வேலைகளை முடிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு என்பது கில்வனுக்கு இயல்பாக இருந்தது. ஒவ்வொரு அணிகளுக்கும் இடையே கிலோமீட்டர் கணக்கிலே நீண்டு விரிந்திருக்கும் காடுகளை ஊடறுத்து நுழைவதற்கு அவனது கால்களை தவிர வேறு எந்த வாகனத்தையும் அவன் பயன்படுத்தியதில்லை. பயன்படுத்துவதற்கான வசதிகளும் அங்கே பெரிதாக இருந்ததும் இல்லை. அனைத்து இடங்களுக்கும் ஓயாது நடந்து சென்றே தன் கடமைகளை அவன் நிறைவேற்றி வந்தான். வியர்வை சிந்த, மூச்சு வாங்க அலைந்து அலைந்து அவன் பயணங்கள் தொடரும். அந்த காட்டுப்பகுதியில் அவன் சுவடுபடாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு காடுகள் முழுவதும் கில்மனுக்கு பரிச்சயமாகியது. தமிழ் ஈழத்தின் படையணி திருமலைக்கு சென்றபின் சண்டை தொடங்கும் வரை வேவுக்காகவும் இடங்களை அறியவும் கில்மன் நடந்து தெரிந்து கொண்டே இருப்பான். கில்மனின் ஓயாத உழைப்பு ஒவ்வொரு போராளியிலும் பிரதிபலித்த ஒன்றாக இருந்தது. சிறு சிறு நடவடிக்கைகளை செய்து எமது கால்களுக்கு திருமலை காட்டில் வலுவாக தமிழ் ஈழத்தின் போராளிகளின் கால்களை பதிக்கவே அணிகள் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிகளும் பெருகிக் கொண்டே வந்தது. இப்படியான இறுக்கமான சூழலில் ஒவ்வொரு வேளை உணவுக்கும் காத்திருக்க வேண்டிய சூழலும் போராளிகளுக்கு இருந்தது. ஏனென்றால் நிலையான தங்குமிடங்கள் போராளிகளுக்கு இல்லை.
1: ஆனாலும் வாழ்கிறேன்.
0: அலைந்து கொண்டே இருக்க வேண்டும், இடங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில், நிலையான இடம் இல்லாத காரணத்தினால் குறிப்பிட்ட நேரத்துக்கு உணவை கொண்டு வருவதிலும் சிரமங்கள் இருந்தது. உணவுக்காக காத்திருக்கக்கூடிய அதே வேளைகளில் எதிரிகள் கண்ணிலே தென்பட்டால் உடனடியாகவே சண்டைகளை செய்ய வேண்டிய தேவையும் கில்மனின் அணிக்கு இருந்தது. இவை எல்லாவற்றையும் பேணி பாதுகாத்தது கில்மன். ஒவ்வொரு போராளிகள் மீதிலும் காட்டிய அன்பும் அரவணைப்பும் அக்கறையும் தான். அந்த அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் தான் ஒவ்வொரு போராளிகளையும் உள உரனோடு அந்த காடுகள் வழியே பெரும் சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு போராட வைத்தது. இப்படியாக பல்வேறு சிறு சிறு நடவடிக்கைகள் மூலம் எதிரிகள் அந்த மண்ணை விட்டு நிரந்தரமாக அகற்றப்பட்டு அவர்கள் கைகளிலிருந்த கருவிகளையும் எங்கள் போராளிகள் கைப்பற்றிக் கொண்டே இருந்தார்கள். பெரிய சிரமத்தின் பின் கிடைக்கக்கூடிய அளவான சாப்பாடு, சில நேரங்களிலே அவன் கிடைக்கின்ற உணவை போராளிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு தான் உண்ணாமல் இருக்கக்கூடிய காலங்களும் அவனுக்கு இருந்தது. கில்மன் எங்கள் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு செய்த பங்களிப்பு என்பது வார்த்தைகளுக்குள் அடக்கி விவரித்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. சின்ன வயதிலேயே கில்மன் இயக்கத்தின் ஆதரவாளனாக தீவிரமாக உழைத்த போது இந்திய ராணுவம் அவனை பின்தொடர ஆரம்பித்திருந்தது. அவனும் அவனது குடும்பமும் எதிர்கொண்ட துன்பங்கள் எண்ணில் அடங்காதவை. அனைத்து துயர்களுக்கும் தீர்வு காண வேண்டுமென்றே இலட்சியத்தோடு 90ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 13ஆம் நாளில் அவன் போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான். பயிற்சி பாசறையில் ஒவ்வொரு பயிற்சியிலும் அவன் காட்டிய ஆர்வமும் திறமையும் அவனது விடுதலை பற்றி ஆரம்ப காலங்களிலேயே வெளிப்படுத்தியிருந்தது. எதிர்காலத்தில் தளபதியாக வரப்போகும் அந்த விதை ஆரம்பத்திலேயே வீரிய முளையாகவே இருந்தது. அவனுக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவன் காட்டிய திறமையும் வெளிப்பாடுகளும், அதைத் தொடர்ந்து வந்த பல்வேறு களங்களிலே அவன் வீரம் வெளிப்பட்ட களங்களாக இருந்தது. அவனுடைய தனித்தகமையும் தனிச்சிறப்புகளும் அவனை ஒரு பயிற்சி ஆசிரியனாக, அதன் பின்னே விநியோக பொறுப்பாளனாக, வேவு அணிகளின் வழி நடத்துனனாக அவனை வளர்ச்சியடைய வைத்தது. அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி படிப்பு முடிந்து வந்ததும் அவன் ஏற்றுக்கொண்ட பலவேகைய 2 என்கின்ற சிறிலங்கா படைகளின் நடவடிக்கைக்கு எதிரான சமரிலே அவன் விநியோக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டான். 92ஆம் ஆண்டு மாவீரர் நாளுக்கு முந்தைய சமராக அமைந்த வளலாய் தொடர் காவலரன் மீதான நடவடிக்கையில் ஒரு பகுதிக்கு அணி பொறுப்பாளனாக கில்மன் நியமிக்கப்பட்ட போது அந்த சமரின் முடிவில் அவனது போர் திறமையும் கட்டளை வழங்கும் ஆற்றலும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய தனித்திறமையையும் வெளிப்படுத்திய களமாக அதிருந்தது. மூத்த தளபதிகளால் குறிப்பிட்டு பேசப்படும் அளவுக்கு கில்மன் தன்னுடைய தகுதியை, தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்ட ஒரு போராளியாக மாறியிருந்தான். படிநிலைகளின் வளர்ச்சிகளின் உயர்வாய் தலைவரின் நம்பிக்கையின் வெளிப்பாடாக சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதியாக கில்மன் தேசிய தலைவரால் நியமிக்கப்பட்டான். அந்த வழியேதான் திருமலை காடுகளின் நகர்வுகளில் அவன் தேசிய தலைவரால் நம்பிக்கையோடு அனுப்பப்பட்ட தளபதியாக இருந்தான். ஓய்வறியாமல் உழைத்த அவன் கிடக்கின்ற சின்ன சின்ன நேரங்களிலெல்லாம் வரைபடத்தை விரித்து பார்த்தபடியே எழுதுவதற்கும் வாசிக்கவும் தெரியாத போராளிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தபடியோ ஏதோ ஒரு வேளையிலே இருப்பான். ஒன்று வரைபடத்தை பார்த்துக் கொண்டிருப்பான், அல்லது எழுத வாசிக்க தெரியாத போராளிகளுக்கு அதாவது அந்த வரைபடம் குறித்த தகவல்களை சரியாக எழுதியும் அதை குறிப்பிடக்கவும் முடியாத போராளிகளுக்கு அதை விளங்கப்படுத்தி அதை தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார். குறிப்பிட்ட காலங்களில் திருகோணமலை மண்ணிலே எதிர்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பின்னாலும் கில்மனின் முகம் ஆழமாய் பதிந்திருக்கும். குறிப்பிட்ட காலங்களில் எதிரிகளின் வசமிருந்த காடுகள் மெல்ல மெல்ல தமிழ் ஈழ போராளிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருந்தது. இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை சிங்கள தேச படைகள் நன்கு உணர்ந்திருந்தது. எனவேதான் திருமலை மாவட்டத்துக்குள் சென்றிருக்கக்கூடிய தமிழீழ போராளிகள் அணிகளின் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக காடுகளை நோக்கிய பெருமளவிலான படையெடுப்பை எதிரிகளின் படைகள் திட்டமிட்டது. 1995 ஆண்டு 5 மாதம் 31 நாள் ராமசக்தி 3 என்கின்ற சிறிலங்காவின் பேர் சூட்டப்பட்ட நடவடிக்கை தமிழ் ஈழ போராளிகள் வசமிருந்த காடுகளை அவர்கள் வசப்படுத்த எதிர்கொண்ட அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையாக அமைந்தது. இந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடும் என்று முன்னே அதை உணர்ந்திருந்த கில்மனோ உடனே செயலிலே இறங்கி எதிரிகளின் இந்த சூழ்ச்சிகரமான திட்டத்துக்கு முறியடிப்பு ஒன்றை செய்வதற்கு கில்மன் தன்னையும் தன் போராளிகளையும் தயார்படுத்தி கொண்டான். அதன் விளைவாக முன்னேறி வந்த எதிரிகளுக்கு மூக்குடைத்து அனுப்புகின்ற மூர்க்கத்தோடு அணிகளை வழிநடத்தி கொண்டான் கில்மன். அலை புரண்டது போல் காடுகளில் முன்னேறிய சிங்கள படைகளை கில்மனின் எதிர் நடவடிக்கைகள் துவண்டு போய் பின்வாங்கி ஓட வைத்தது. சிங்களத்தின் படைகளில் கீழல் தர அதிகாரிகள் உட்பட பல படைகளை இழந்ததோடு பல சிங்கள சிப்பாய்களின் உடல்களையும் காடுகளுக்குள்ளேயே விட்டுவிட்டு கொண்டு வந்த ஆயுதங்களையும் கைவிட்டுவிட்டு அவமானத்தோடு தப்பினோம் பிழைத்தோம் என்று சிங்கள படைகளை ஓட வைத்த பல்வேறு நடவடிக்கைகளை அந்த வேளையிலே அந்த காடுகளுக்குள்ளேயே கில்மன் துணிகரமாக செய்திருந்தார்.

மாவீரன் சீலனின் பெயர் கொண்ட சார்ல்ஸ் ஆண்டனி என்கின்ற இயற்பெயர் கொண்ட படையணியின் தலைவனின் எதிர்பார்ப்புக்கு அமைய திருகோணமலை மண்ணிலே பல்வேறு நடவடிக்கைகளிலே வெற்றி பெற சாதனை களங்களாக அவற்றை உருவாக்கி தமிழ் ஈழ மண்ணின் விடியலுக்கான பாதையில் தெளிவான பயணம் ஒன்றை மேற்கொண்டு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து பல்வேறு களச்சமர்களிலே எதிரிகளை எங்கள் மண்ணிலிருந்து நிரந்தரமாகவே மண்ணை விட்டு அகற்றி பல்வேறு நிலைகளிலும் உயர்ந்து விளங்கிய தளபதியாக எங்கள் தேசத்தின் முக்கியமான தளபதிகளில் ஒருவராக கில்மன் திகழ்ந்திருக்கின்றார். இப்படியான பயணப்பாதையில்தான் ஒரு சிறப்பு நடவடிக்கை ஒன்றுக்காக களப்பணிகளில் ஈடுபட்ட போது எதிர்பாராமல் ஏற்பட்ட வெடிவிபத்து ஒன்றிலே 28 நாள் 6 மாதம் 95 ஆண்டு கில்மன் அவர்கள் வீரச்சாவை தழுவ வேண்டி வருகிறது. கில்மனின் வீரச்சாவு என்கின்ற செய்தி ஒட்டுமொத்த தமிழ் ஈழத்துக்குமான ஒரு பேரிடியாகவே அமைந்த செய்தியாக அமைந்தது. கில்மனின் வீரச்சாவு தாங்கி வந்த செய்தியை அந்த செய்தி பொய்யாகிவிடக்கூடாதா, அது உண்மை இல்லை என்று வந்துவிடக்கூடாதா, அவன் தப்பிவிட்டான் என்று வந்துவிடக்கூடாதா என்று அந்த வேளையில் அவன் பேரை உச்சரித்த ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒவ்வொரு போராளிகளும் ஏன் தளபதிகளும் தேசிய தலைவரும் கூட நினைத்துக் கொள்ளும் அளவுக்கு கில்மன் தமிழ் ஈழ விடுதலை போராட்ட பாதையில் அளித்த பங்களிப்பும் ஆற்றிய சேவைகளும் அவன் கொடுத்த உழைப்பும் கொஞ்ச நஞ்ச அல்ல என்பதை தமிழ் ஈழ வரலாறு தன்னகத்தே சிறப்பு எழுத்துக்களால் அவன் வரலாற்றை போற்றியிருக்கிறது. ஈழ மண் விடுகின்ற போது எங்கள் தேசம் கொண்டாடுகின்ற எங்கள் தேசத்தின் பல நூறு தளபதிகளில் கில்மனுக்கான ஆளுமையும் அவனுக்கான இடமும் பெருமிதம் பொருந்திய ஒன்றாய் எங்கள் மக்களால் நேசிக்கப்படும். அவன் பேர் ஒரு வீர வரலாற்றின் தனித்துவ அடையாளமாய் எங்கள் வரலாற்று கடத்தலில் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடமாகவும் அமைகிறது. புறநானூறு அறநானூறு என்று வரும் ஈடுகளிலே வீரத்தை படித்து வாழ்ந்த நாங்கள் எங்கள் தேசிய தலைவனின் வழிகாட்டலில் எங்கள் மண்ணில் எங்கள் போராளிகளும் எங்கள் தளபதிகளும் எங்கள் மாவீரர்களும் புறநானூறு வரலாற்றை புரட்டி போட்ட ஆகச்சிறந்த வீரத்தின் வெளிப்பாட்டை எங்கள் மண்ணிலே அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். எங்கள் மண் வீரம் விளைந்த மண்ணாக தங்கள் சொந்த மக்களின் பலத்திலே கட்டமைக்கப்பட்ட பல்வேறு படையணிகளை கொண்டு விளங்கிய ஒரு தனித்துவ தேசமாக இந்த உலகத்துக்கே ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு தனித்துவமான தேசமாக எங்கள் தேசம் எங்கள் மாவீரர்களின் குருதி சுவடுகளால் கட்டியெழுப்பப்பட்ட வரலாறாக எங்கள் காலம் அறிந்தது. இந்த வரலாறுகள் வெறுமனே நாங்கள் பேசிச் செல்வதோடு மட்டும் நின்றுவிடாமல் எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கும் இந்த வரலாறுகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை எங்கள் தமிழ் சமூகம் உணர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கில்மனை போன்ற ஒவ்வொரு தளபதிகளும் ஒவ்வொரு போராளிகளும் எங்கள் மண்ணிலே விதையாகியது தங்களுக்கோ தங்கள் குடும்பங்களின் நல்வாழ்வுக்காகவோ அல்ல, எங்கள் தலைமுறைகளின் மகிழ்ச்சியான நிரந்தரமான சமாதானத்தோடு கூடிய நிம்மதியான வாழ்வொன்றுக்காகவே எங்கள் நிலத்திலே எங்கள் போராளிகள் எங்கள் மாவீரர்கள் விதையாகி போனார்கள். அந்த விதைப்புகள் வீண் போய்விடக்கூடாது என்று சொன்னால் கில்மனை போன்று ஒவ்வொரு தளபதிகளும் ஒவ்வொரு போராளிகளின் வரலாறுகளும் எங்கள் மண்ணின் மக்களுக்குள் பேசப்பட வேண்டிய ஒன்றாக எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தப்பட வேண்டிய ஒன்றாகவே நாங்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். தங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக வாழ்ந்தவர்களை போற்றுவதும் வழிபடுவதும் தமிழ் மக்களுடைய தொன்மையான மரபு. தங்கள் இனத்துக்காக தங்கள் மொழிக்காக வாழ்ந்தவர்களை
அவர்களின் இறப்புக்கு பின்னே அவர்களை எல்லை சாமிகளாக, எல்லை தெய்வங்களாக, காவல் தெய்வங்களாக அவர்களுக்கான நினைவுக்கற்களை உருவாக்கி அவர்களை போற்றி வழிபட்ட மரபு தமிழ் சமூகத்துக்கானது. அந்த வழியேதான் எங்கள் தேசிய தலைவர் எங்களுக்கான துயிலுமில்ல வழிபாட்டை உருவாக்கி தந்தார். அந்த வழியேதான் எங்கள் மாவீரர்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம், போற்றுகின்றோம், வழிபடுகின்றோம். இதே காலப்பகுதியில் தமிழ் ஈழ விடியலுக்காய் தங்கள் உயிர்களை விதையாக்கிய அத்தனை மாவீரர்களையும் நினைவேந்தி அவர்களுக்கான அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பும் காற்றிலே. நேரம் 3:55.

0: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1800 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266
7: Jewelers.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காட்டிலே 4 to 5 வரை நேர்கள் உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை நேர பிரதான செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.
9: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் இளம் சாவடி
10: 2026
9: பிரம்டன் சொக்க சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்,
10: 1495 பிராம்டனில் வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை 7 இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி, சரிகமபா புகழ்
11: அக்ஸியா சிப் குமார்,
10: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
9: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
12: வணக்கம்.
2: 20 மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
12: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
2: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
12: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
2: 416-8140-416-471-9118.
12: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
13: Everything okay, no problem and jinam
14: bar kalam closing da tadikira nadi
15: customer you're trying to reach is not available.
2: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
13: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk thanks.
14: Chellam illa da, Selvam.
13: Chari, chari.
1: Neengal kettukondirpadhu CMR Tamil FM 101.3.
8: டொரண்டோ பிரபாகத்தின் தற்போதைய வெப்பநிலையை கவனிக்கலாம். தற்போதைய வெப்பநிலை 27 பாக செல்சியஸா இருக்கிறது. காற்று மணத்தியாத்திற்கு 7 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவான வெப்பநிலை 23 ஆக இருக்கும். சில இடங்களிலே மழைக்கான வாய்ப்பும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் வெப்பநிலையின் உணர்திறன் என்பது கூடுதலாகவே இருக்கப்போகிறது. வெப்ப அலை ஒன்றினுடைய தாக்கம் இன்று பகல் பொழுதிலே கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுதின் பொதுவான வெப்பநிலை 35 பாக செல்சியஸாக சாதாரணமான வெப்பநிலை இருக்கும். ஆனால் வெப்பநிலையை உணர்நிலை என்பது அதிகரித்த நிலையில் காணப்படும் என்பது சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய பகல் பொழுதிலே சில இடங்களிலே ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்பும் இருக்கலாம் என்கின்ற போதிலும் வெப்பம் உணர்நிலை என்பது கூடுதல் நிலையிலே இருக்கும் என்பதனால்தான் அந்த வெப்பநிலையின் தாக்கம் குறித்த அதிக அளவிலான ஒரு எச்சரிக்கை நிலையை தொடர்ச்சியாக விடுத்துக் கொண்டிருக்கிறது கனடாவினுடைய சுற்றுச்சூழல் திணைக்களம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது இன்றோடு முடிகின்ற ஒன்று அல்ல. எதிர்வருகின்ற வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலும் சாதாரணமான வெப்பநிலை என்பது 35 பாக செல்சியஸாகவே இருக்கப் போகிறது என்பதும், அதாவது வியாழக்கிழமை கூடிய வெப்பநிலை 35 ஆக இருக்கப் போகிறது, வெள்ளிக்கிழமை கூடிய வெப்பநிலை 34 பாகை செல்சியஸாக இருக்கப் போகிறது, சனிக்கிழமை கூடுதல் வெப்பநிலை 32 பாகையாக இருக்கப் போகிறது, எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் வெப்பநிலை 30 பாகையாக இருக்கப் போகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு வெப்ப அலையினால் பாதிக்கப்படக்கூடிய நாட்களாக பொதுவாக இருக்கப் போகிறது. எனவே வெளியிலே செல்வது தவிர்க்க முடியாத பயணமாக இருக்கிற போது செல்வதை தவிர்க்காமல் நீங்கள் செல்லலாம். ஆனாலும் கூட அடிக்கடி தண்ணீர், நீராகாரம் போன்றவற்றை உள்வாங்கிக் கொள்வது சிறப்பானது. தேவையற்ற வகையிலே குழந்தைகளை, பெரியவர்களை மற்றும் தாய்மை அடைந்திருக்கக்கூடிய பெண்களை தேவையற்ற வகையிலே வெளியிலே அழைத்துச் செல்வது அல்லது அவர்கள் வெளியிலே பயணிப்பதை தவிர்ப்பது அவர்களுக்கான ஆரோக்கிய பாதுகாப்பை தரும் என்பது சொல்லப்படுகிறது. குறிப்பாக வாகன திரைப்படங்களிலே வாகனத்தை தரிப்பிடம் செய்துவிட்டு அல்லது ஒரு மணி நேரம் அல்லது அதை தாண்டிய ஒரு நீண்ட பொழுதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப வந்து வாகனத்தில் ஏறுகிற போது வாகனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்த அளவிலே காணப்படும் என்பதும், அது பலருக்கு பல உபாதைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. எனவே சடுதியாக வந்து வாகனத்துக்குள் ஏறி பயணிக்க வெளிக்கிடாமல் கண்ணாடி கதவுகளை கொஞ்சம் திறந்துவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெக்கை கொஞ்சம் தனியும் வரை நீங்கள் காத்திருந்து அதன் பிறகு வாகனங்களுக்குள்ளே பயணப்படுவது சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களுடைய ஏசி என்று சொல்லக்கூடிய குளிரூட்டல் நிலை ஒரு இயல்புக்கு வந்த பிறகு நீங்கள் வாகன பயணங்களை செய்வது நல்லது. உடனடியாக வாகனத்துக்குள்ளே ஏறி இருப்பதை தவிர்ப்பது கூட நல்லது. கண்ணாடி கதவுகளை திறந்து அந்த வெப்பம் வந்து வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தலாக சொல்லப்படுகிறது. இது நேற்று முன்தினம் என்று தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுறுத்தல். என்னென்னு சொன்னால் இந்த இன்றைய நாள் சற்று இன்று மற்றும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அதிகரித்த ஒரு வெப்ப அலையின் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதனால் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வானொலி கேட்பதென்றில்லை, எல்லோருமே தொலைக்காட்சி பார்ப்பதென்றில்லை, எல்லோருமே வெதர் ரிப்போர்ட் கவனிப்பார்கள் என்று இல்லை. எனவே உங்களுக்குள்ளே தெரிந்த நண்பர்கள், உறவுகளுக்கு இது ஒரு பொதுவான தகவலாகவே நீங்கள் பகிர்ந்து கொள்வது, உங்கள் குடும்பங்களுக்கிடையே இந்த வெப்பநிலையின் தாக்கம் குறித்து ஒரு விழிப்புணர்வை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்துக் கொள்வது அவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ளலாம். இது யாரையுமே அச்சப்படுத்துவதற்காகவோ பயமூட்டுவதற்காகவோ சொல்லுகின்ற ஒன்று அல்ல. இது ஒரு விழிப்புணர்வுக்காக, உங்களுக்கான ஒரு ஆரோக்கிய பாதுகாப்புக்காக பகிரப்படுகின்ற தகவல் என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ளலாம்.
16: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
17: தமிழை இங்கு குட்டி
16: ஆண்ட்ரியா
17: சொல்றியா
16: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire Events. kilikoot.ca
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
8: சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்க முடியாத நபர்களுக்கு மேலும் ஒரு வார கால அவகாச நீடிப்பை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் அறிவித்துள்ளது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினால் தொடங்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் என்கின்ற திட்டம் கடந்த 4 மாதங்களாக செயல்படுத்தப்படாத நிலையில் மீண்டும் செயல்படுத்த தற்போதைய ஆளும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பதட்டங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் காலநிலை திட்டம் இனி நடைமுறைக்கு சாத்தியம் அற்றது என்று

0: நாங்கள் வாழ்வதற்கு ஒரு வழியை தந்திருக்கிறது. நாங்கள் ஊரிலே எப்படி வாழ்ந்தோமோ, கோயில் குளம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்கள் மொழிக்கான சிறப்பு, எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் மொழியை கல்வியை கொண்டு செல்வது, எங்கள் வரலாற்றை கொண்டு செல்வது, எங்களுக்கான வழிகளை இங்கே தடமாக்குவது என்று பல விடயங்களிலே இந்த நாடு எங்களுக்கான முதன்மையை திறக்கிறது. ஒன்று, எங்களுக்கான அங்கீகாரம், எங்களை அரவணைத்து வாழ வைக்கிறது, எங்களுக்கான சகல வசதிகளையும் வாய்ப்புகளையும் தருகிறது. இந்த மண்ணிலே எங்களுக்கு குடியுரிமையை தருகிறது, வாக்களிப்பதற்கான வாக்குரிமையை தருகிறது. இதெல்லாம் எல்லா நாடுகளிலும் கிடைக்காத ஒன்று, இந்த நாட்டிலே எங்களுக்கு அது கிடைக்கிறது. அதே வேளையிலே ஒரு இனம் சார்ந்து பார்க்குற போது எங்கள் மொழியை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு உரிய முறையிலே தமிழ் மொழி கல்வியூடாகவே கொண்டு போகின்ற வாய்ப்பை தருகிறது. 2009 ஒரு இனப்படுகொலையை சந்தித்த போது அந்த நடந்தது 2009 எங்கள் மண்ணிலே நிகழ்த்தப்பட்டது, தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை என்பதை உலகளாவிய ரீதியிலே முதல் நாடாக நாடாளுமன்றத்திலே ஏகமனதாக அங்கீகரித்த நாடு இந்த நாடு. கனடிய நாடாளுமன்றம் தமிழ் ஈழ மக்களுக்கு நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை என்பதை ஏகமனதாக அங்கீகரித்தது. ஒவ்வொரு ஆண்டிலும் மே மாதத்திலே நாங்கள் அதாவது இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்கின்ற ஒன்றை ஒன்றாரியோவிலே சட்டமூலமாகவே, சட்டபூர்வமாகவே ஒன்றாரிய அரசாங்கம் ஏற்று அதற்கான நடைமுறை சாத்தியத்தை தந்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும், மத்திய மொழி பேசக்கூடிய பல்கலைக்கழக கல்லூரி பிள்ளைகளுக்கும் இனப்படுகொலை தொடர்பான அறிவூட்டலை செய்யக்கூடிய வாய்ப்பு சட்டபூர்வமாக தந்திருக்கிறது. பிராம்டனிலே ஒரு இனப்படுகொலை நினைவு தூவி ஒன்றை, நினைவகம் ஒன்றை அமைப்பதற்கு அரச உத்தியோகபூர்வமான அனுமதி தந்து அதை சிறப்பாக நாங்கள் பேணிக் கொள்வதற்கு வாய்ப்பை தருகிறது. அடுத்து ஸ்காப்ரோவிலே ஒரு இனப்படுகொலை நினைவு தூவி ஒன்று வர இருக்கிறது. இப்படியாக எங்களுடைய இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, கலாச்சாரம் பண்பாடு சார்ந்து, நாங்கள் தாங்கிய வலி சார்ந்து, அதற்கான அடையாளங்கள் மற்றும் அங்கீகாரங்கள் சார்ந்து இந்த நாடு எங்களை பெருமளவில் மகிழ்விக்கின்ற அல்லது எங்களை மதிப்பளிக்கின்ற நாடாக இருக்கிறது. அதேவேளையிலே ஒவ்வொரு ஆண்டிலும் தமிழ் மரபுரிமை திங்கள் என்கின்ற ஒன்றை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை தந்து அதன் மூலமாக எங்கள் மொழியை, எங்கள் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும், இங்கே வாழக்கூடிய பல்லின சமூகத்துக்கும் எங்கள் பெருமைகளை விளங்க வைக்கக்கூடிய வாய்ப்பை ஒவ்வொரு ஆண்டிலும் தை மாதத்திலே தமிழ் மரபுரிமை திங்களாக அது தருகிறது. இப்படி எல்லா வகையிலும் ஒரு இனம் சார்ந்து பார்க்குற போது இந்த நாடு நாங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டிய நாடு, இந்த நாடு நாங்கள் அதிகம் உண்மையாக இருக்க வேண்டிய நாடு, அதிகம் நேர்மையாக நாங்கள் வாழ வேண்டிய நாடு. எங்களுடைய தமிழ் ஈழ மண்ணை எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் நேசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதில் எங்களுக்கு பற்றிருக்கிறதோ, அதை போன்ற பற்று இந்த மண்ணிலும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் எங்களுக்குள் உணர்த்துகின்ற நாளாக இருக்கட்டும். தொடர்ந்து வரக்கூடிய காற்றலையில் நீங்கள் உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055 நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், இந்த மண்ணை உளப்பூர்வமாக நேசித்து வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கனடா நாளின் நல்வாழ்த்துக்களை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்கின்றேன்.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: நேரம் 4:11 அழைப்பிலே காத்திருக்கின்ற நேரில் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம் அருண், நான் சுதன், நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமா இருக்கிறேன் சுதன். நீங்கள் எப்படி? நலம் தானே?
2: நான் நலமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்கள்.
2: கேட்க போற பாடல் வந்து வெயில் படத்துல இருந்து வெயிலோடு உறவாடி விளையாடி என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன். இன்று நீங்கள் அந்த வெயில், இப்ப நான் இந்திய நாளை பற்றின அறிவுறுத்தலை நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இன்றைக்குதான் தொடங்க போதா இந்த மஞ்சள்? அப்ப இப்ப நாங்கள் கடந்த நாள் அது இல்லை.
0: இல்ல இல்ல, கடந்த நாளும் இருந்தது, இன்று கூடுதலாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. நேற்று தினமும் அப்படி ஒரு வெப்பநிலை தாக்கம் இருந்தது, நேற்றும் அதை திரும்ப திரும்ப அறிவுறுத்தி கொண்டு இருந்தார்கள். இன்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
2: அதை விட கொடுமையா இருக்கும்,
0: நேற்றைய விட இன்று கூடுதலாக இருக்கும்.
2: விடிய 2 வரைக்கும் வாகனத்தை திறந்து விட்டுட்டு ஓடிக்கொண்டிருக்கீங்களே, புழுக்கமான.
0: ஓமோ ஓமோ ஓமோ.
2: நன்றி.
0: இன்று கூடுதலாக இருக்கும். அதே போல பிறகு இன்றைய விட கொஞ்சம் குறைவாக வியாழனும் வெள்ளியும் இருக்கும். சனி ஞாயிறு கொஞ்சம் குறைஞ்சுண்டுவோம். ஆனாலும் சனி ஞாயிறு வரை தொடர்ச்சியாக இந்த ஏனென்றால் கூடுதல் வெப்பநிலை என்பது 35°C இருக்க போகிறது. எனவே நாங்கள் சாதாரணமாக எதிர்கொள்ளாத ஒரு வெப்பநிலை தானே 35°C என்பது. அதனால் எதிர்வருகின்ற சனி

0: ஆயிரம் வரை நிலைமை இருக்கும். அந்த உணர்நிலை என்பது இன்று அது எதிர்பார்க்கப்படுகிறது. 40 கடக்கும் என்று இன்று புதன்கிழமை எதிர்பார்க்கப்படுகிறது.
1: நன்றி. நீங்கள் இப்ப சொன்னதோட நான் சுருக்கமா டக்குன்னு சொல்லிட்டுவேன். அதாவது கனடா எங்களுக்கு நல்ல நாடு, ஆனா எந்த கட்சி எங்களோட ஆட்சியில இருக்குதுன்றத நாங்கள் இதை நான் இப்ப பிரச்சாரம் ஒண்ணும் சொல்லக்கூடாது. வடிவா யோசிச்சு செய்யணும். அந்த டைம் முள்ளிவாய்க்கா டைம்ல எந்த கட்சி ஆட்சியில இருந்தது, அது என்ன செய்தது, அது அப்படி அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஞாபகத்திருக்க வேணும். அதுகளையும் சேர்த்து மக்கள் அவ்வளவத்துக்கு அரசியலையும் சேர்த்து கொண்டு போகக்கூடிய அறிவுக்கு வர வேணும் என்றதை சொல்லிக்கொண்டு விடைபெறும்.
0: நன்றி. ஒலிகிறது பாடல் கேளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். இது ஜி வி பிரகாஷ்குமார் இசையிலே கைலாஸ் மற்றும் ஜே சி, திப்பு, பிரசன்னா குழுவினர் பாடிய பாடல். வெயில் திரைக்காக ஒலிக்கிறது.

0: அந்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பாளராக அறிமுகமாகிய முதலாவது திரைப்படம் வெயில் திரைக்கானது என்பது குறிப்பிடத்தக்கது. நேரம் 4:18.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 4:20. உங்கள் தெருவிலே பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்களுக்கு கலைக்கலாம். 4165930055 4165930055 அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் சுதா.
0: வணக்கம் சுதா, நலம் தர நீங்கள்?
7: என்ன
0: பாடல் உங்கள் எதிர்பார்க்க போறீங்க?
7: செந்தமிழ் பாட்டு படத்துல பாட்டு
0: ஒலிக்கின்றது. நல்லதொரு பாடல் உங்கள் எதிர்பார்க்க ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து உண்மைக்கு.
7: நன்றி.
0: வணக்கம். செந்தமிழ் பாட்டு திரைக்காக ஒலிக்கின்ற பாடல் எஸ் பி பாலா பாடியதாக ஒலிக்கிறது. பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா மற்றும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஆகியோர் இணைந்து பணியாற்றிய திரைப்படம் செந்தமிழ் பாட்டு. அந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: செந்தமிழ் பாட்டுத்திரைக்காக அந்த பாடலை கேட்டீர்கள். நேரம் 4:25. தொடர்ந்து 5 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055 4165930055.
1: மார்க்கம் மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053022-94-94.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
8: ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா June 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. July 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, 9056121856.
9: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திருவிலே பாடல்கள். நேரம் 4:30. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். நலமாக இருக்கிறேன் தேவகுமார். நீங்கள் எப்படி? நலம்
10: தானே?
0: சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் திருவா கேட்க போறீங்க?
10: திருமான் படத்தில இருந்து பிறந்தது பசம் பண்ண அந்த பாடலுக்கு
0: ஒலிக்கின்றது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
10: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கின்ற பாடல் தேவா மற்றும் திப்பு ஆகியோர் பாடிய பாடலாக ஒலிக்கிறது. பாடலுக்கான இசை தேனிசித்தென்றல் தேவா.

വാനം ഭൂമി സാമി വാനം ഭൂമി കാപ്പു സാമി നമ്മ സാമി

0: தினசத்தன்றல் தேவாவின் இசையில் இந்த பாடல் கேட்டீர்கள். நேரம் 4:36.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
3: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
0: நேரம் 4:38. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே உங்கள் தெருவிலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் சீலங்கரை
0: நிலமா இருக்கிறோம். சீலன், நீங்கள் எப்படி? நிலம் தானே
4: நிலம். நான் கேட்கும் பாடல் அரவிந்தன் படத்திலே இருந்து தங்கச்சி என்ற பாட்டில் எல்லாருக்கும்
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். ஒலிக்கின்ற பாடல் இது ஜுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகிய பாடலாக ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பது மனோ மற்றும் சுவனதா ஆகியோர்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் காட்டில் நேரம் 4:46 மலைப்போடு காத்திருக்கின்ற நேரில் சந்திக்கலாம். மலைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், சுதர்ஷினி வைக்கிறேன்.
0: வணக்கம் சுதர்ஷினி, நலம் தர நீங்கள்?
1: நலம், நலமாக இருக்கும்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
1: 9 ரூபா நோட்டு பாட்டு படத்திலிருந்து அந்த பாடலத்தை, எங்களை
0: எங்களுக்கும் காலம் வரும் என்பது நினைக்கிறேன் பாசமலர். இது இதுல இருப்பது எங்களுக்கும் வெயில் அடிக்கும் என்று வரும்.
1: எங்களுக்கும் வெயில் அடிக்கும்,
0: அது நிறைய பேர் அது அந்த வார்த்தை ஏண்டா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தோங்குற மாதிரி பாட்டுடைய கனவீர் அது சொல்லும் போது இப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும். ஏண்டா அது எங்க ஏண்டா நிறைய அதுவும் அதுவும் ஒரு பெரிய பிரபலியமான பாட்டு தான். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் அனைவருக்கும் வாழ்வழிப்போம் என்று ஒரு பாடல் இருக்கிறது நினைக்கிறேன், அது பாசமலர் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து 9 ரூபாய் நோட்டு, இது எங்களுக்கும் வெயில் அடிக்கும் என்று தோங்கும், ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து உண்மைக்கு
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கின்ற பாடல் எஸ் பி பாலா பாடியது, பாடலுக்கான இசை பரத்வாஜ் வழங்கியிருக்கின்றார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444, 416-293-3444. Leaf Truck Driving School. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 27 பாக செலுசியஸாக இருக்கிறது. காற்று மணித்தியாதற்கு 5 கிலோமீட்டர் வேகத்திலே வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலவரையான பொழுது பொதுவான வெப்பநிலையாக 23 பாகையாக இருக்கும். மழைக்கான சாத்தியம் சில இடங்களிலே 30% இருக்கும் என்று எதிர்கூறப்படுகிறது. புதன்கிழமை இன்று பகல் பொழுதினுடைய பொதுவான வெப்பநிலை 35 பாகையாக பொதுவான வெப்பநிலை இருக்கும். ஆனால் உணர்நிலை தாக்கம் என்பது அதிகரித்தே காணப்பட இருக்கிறது. இன்று இரவின் வெப்பநிலை 24 பாகையும், வியாழக்கிழமை பகல் 35 பாகையும், வெள்ளிக்கிழமை பகல் 34 பாகையும் பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். அதுபோலவே சனி மற்றும் ஞாயிறு தினங்கள் எதிர்வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு தினங்களும் 32 பாகையை 30 பாகையாகவே இருக்கப் போகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே கனடாவினுடைய சுற்றுச்சூழல் திணைக்களம் அறிவித்ததன் அடிப்படையிலே ஒரு வெப்ப அலையின் தாக்கம் இருக்கக்கூடிய நாட்களாக தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் இருக்கும். நேற்றும் அவ்வாறு இருந்தது. அதுபோலவே இன்று கூடுதலாக இன்றைய தினம் புதன்கிழமை சற்று கூடுதல் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோலவே வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலும் ஒரு இயல்பான நாட்களாக இருக்காமல் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கக்கூடிய நாட்களாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவையற்ற வகையிலே குழந்தைகளோ அல்லது தாய்மை அடைந்திருக்கக்கூடிய பெண்களோ அல்லது முதியவர்களோ கொஞ்சம் உடல் பலவீனமானவர்களோ தேவையற்ற வகையிலே வெளியே செல்வதை தவிர்ப்பது ஆரோக்கியத்துக்கு நல்லம் என்று சொல்லப்படுகிறது. வெளியிலே செல்வதாக இருந்தால் போதிய அளவு நீராகாரம் எடுத்துக் கொள்வதும், உங்களுடைய வாகனம் வந்து குளிரூட்டப்பட்ட ஏசி வசதிகள் கொண்டதாக இருக்க வேண்டும், அது சரியாக இயங்கக்கூடிய நிலையிலும் இருக்க வேண்டும் என்பதும் சொல்லப்படுகின்ற ஒன்று. அதேவேளையில் நீங்கள் வாகனங்களை திரைப்படம் செய்துவிட்டு ஒரு மணி நேரமோ அல்லது அதற்கு கூடிய நேரம் தாண்டியோ வாகனங்களிலே வந்து ஏறுகிற போது வாகனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துல அளவிலே இருக்கும் என்றும், அது பலவீனம் அடைந்தோருக்கு சில வேளைகளிலே மூச்சு திணறல் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சில இடங்களிலே ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதேவேளையிலே சடதியாக வந்து வாகனங்களுக்கு ஏறாமல் வாகனங்களை திறந்து கண்ணாடிகளை இறக்கி அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெப்ப தாக்கம் வெளியே செல்லும் வரை காத்திருந்து அதன் பிறகு நீங்கள் பயணங்களை செய்வது பொருத்தமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தாகம் எடுத்தாலும் சரி எடுக்காவிட்டாலும் சரி அடிக்கடி தண்ணீர் அருந்திக் கொள்வது அல்லது இளநீர் போன்ற உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய குடிநீர் வகைகளை அருந்திக் கொள்வது இந்த நாட்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லக்கூடாது. எனவே மிக மிக அவசியமானது அடிக்கடி தண்ணீர் அருந்துவது என்பது சொல்லப்படுகிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் இந்த நாட்களுக்கு பொருத்தமான ஒரு ஏற்பாடாக இருக்கும். இது ஒரு பொதுவான தகவல், ஒரு விழிப்புணர்வு தகவல் அல்லது ஆரோக்கியம் கருதிய ஒரு வானிலை தகவல். இது யாரையுமே அச்சப்படுத்துவதற்கான ஒரு தகவல் அல்ல என்பதையும் சொல்லிவிடலாம். கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலங்களுக்கு இந்த நாட்களுக்கு பொருத்தமான விடயமாக அமைகிறது. நலனர்களை அடுத்தொலிக்கு இந்த பாடலோடு நானும் இன்றைய காற்றலையிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த நேர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி. அதேபோலே நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்த நேர்களுக்கும் நன்றி. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் எல்லோருக்குமே நல்ல நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்ற நல்வாழ்த்துக்களை கூறுவதோடு, இன்றைய நாள் ஜூலை மாதம் முதலாம் நாள், கனடா நாள், கனடாவுடைய பிறந்த தினம் என்கின்ற வகையிலே அமைகின்ற ஒரு சிறப்பு நாள். எனவே இந்த நாளோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக இந்த கனடிய தேசத்தை நேசித்து வாழக்கூடிய, இந்த தேசத்துக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த நேசத்தை இந்த தேசத்தை இந்த நாட்டினை பெரும் பாசத்தோடு அரவணைத்து வாழக்கூடிய அனைவருக்கும் இந்த நாளுக்குரிய சிறப்பான நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நலதினர்களே, இன்னும் ஒரு காற்றலை பொழுதிலே காற்றலை வழியை சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும். விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே ராம் பிரசன் இணைந்திருப்பார். மீண்டும் ஒரு காற்றலிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

நன்றி அருண்குமார். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை. அனைவருக்கும் கனேடிய தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வு அடைகின்றோம். தொடர்ந்து காற்றலையில் நேர்கள் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி கஸ்டமர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதீஸ் செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ்.

0: ஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155. ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
1: தமிழை இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஜூலை 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: பல்லின, பல்மத, பல் கலாச்சாரத்தை கொண்ட கனேடிய தேசம் இன்று தனது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றது. வந்தோரை வாழ வைக்கும் கனடாவுக்கு சிஎம்ஆரின் இனிய வாழ்த்துக்கள்.
0: இன்று கனடா தினம் கொண்டாடப்படுகின்றது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 25°C, சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. டொரண்டோ பெரும்பாகத்திற்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிக வெப்ப அலை இன்றைய தினம் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 34°C அதிகூடிய வெப்பநிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்காங்கே மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இன்று மாலை வேளையில் வெப்பநிலை குறைவடைந்து 24°C இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனா மீண்டும் கனேடிய பட்டாணி கடலை மாவுக்கு 73.5% சுங்கவரியை விதிப்பதாக அறிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக பதட்டம் நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய பட்டாணி மா என்று சொல்லப்படுகின்ற பி ஸ்ட்ரெச் மீது 73.5% தற்காலிக ஆன்டி டம்பிங் சுங்கவரியை விதிப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இது இன்றைய தினத்திலிருந்து அமுல்படுத்தப்படுவதாகவும் சீனா அறிவித்திருக்கின்றது. சீன வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் 10 மாதங்களுக்கு மேலாக இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கனேடிய பட்டாணி மாவு சீன சந்தையில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டதன் காரணமாக உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு கணிசமான பாதிப்பு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த விசாரணை கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும், அதே தினத்தில் கனேடிய கனோலா இறக்குமதிக்கும் சீனா தற்காலிக எதிர் டம்பிங் வரிகளை விதிப்பதாக அறிவித்திருக்கின்றது. கனடா சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களுக்கு சுங்கவரி விதித்ததைத் தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மோதல் தீவிரமடைந்த நிலையில் இப்பொழுது இந்த வரி விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரியில் பிரதமர் மா கானி அவர்கள் பீஜிங்குக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது கனேடிய கனோலா மீதான சுங்கவரிகளை கணிசமாக குறைப்பதற்கும் பட்டாணி உட்பட்ட சில விவசாயப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த 100% வரியை இடைநிறுத்துவதற்கும் ஆரம்பகட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இப்பொழுது புதிய 73.5% வரி அறிவிப்பு 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பதட்டத்தை இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதுகுறித்து கனடாவினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியின் விமர்சகரான ஜான் பாலோ, ஸ்டெஃபனி சூச்சி ஆகியோர், எரிக் டங்கன் போன்றோர் வெளியிட்டிருக்கின்ற கூட்டறிக்கையில் லிபரல் அரசின் சீனா தொடர்பான வர்த்தக கொள்கை தோல்வியடைந்திருப்பதை இது எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பட்டாணி மாவு உற்பத்தியாளர்கள் மட்டுமன்றி பன்றி இறைச்சி, கனோலா மற்றும் கடலுணவு ஏற்றுமதியாளர்களும் சீனாவின் தொடர்ச்சியான வர்த்தக தடைகளின் காரணமாக இன்னும் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு பதட்ட சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. நேரம் காலை 6:16.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubavam Vaindabargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: Dr. Sabhavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, PET சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து அவற்றை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயல் திட்ட பிரதானி எவான் பபஜோஜியோ வலியுறுத்தியிருக்கின்றார். பெண்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுப்படுத்துவதற்கு வழங்கும் சேவைகளை மேலும் தரமுயர்த்தி பொதுமக்களுக்கு மிக நெருக்கமான சேவையாக மாற்றுவது அவசியமாகும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலேயே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசு சிறிய பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கையில் 1,100,000 அரச ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலன்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுவதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்திருக்கின்றார். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வர முயற்சிக்கப்பட்ட சுமார் 1,08,00,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 4 சீன பிரஜைகள் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 77 இஸ்லாமிய சமூகங்களை ஓபிசி பட்டியலில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி அரசு நீக்கியமைக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா நாடு முழுவதிலும் தனது நிலையங்களில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் மருத்துவக் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கின்றார். ராஜஸ்தானின் தௌசா அருகே டெல்லி மும்பை விரைவு வீதியில் பேருந்து ஒன்று டிரெய்லருடன் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் சொகுசு கப்பலில் ஹன்டா வைரஸ் பரவலுக்கு ஆளானவர்களுக்கான சுய தனிமைப்படுத்தல் காலம் முடிந்துவிட்டதாக கனடாவின் பொதுச் சுகாதார முகமை அறிவித்திருக்கின்றது. பிரைட் அணிவகுப்புகளில் இருந்து தாங்கள் விலகுவதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியாயப்படுத்த வேண்டியதில்லை என்றும் இதுபோன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துவது அரசியல்வாதிகளின் பொறுப்பு என்றும் கன்சர்வேடிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமீல் ஜிவானி தெரிவித்திருக்கின்றார். மேற்கு கடற்கரைக்கு புதிய எண்ணெய் குழாய் அமைப்பது தொடர்பான தனது அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் இன்று அறிவிக்கின்றார். ரஷ்யாவின் ராணுவ தளத்திற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்கியிருக்கின்றது. ஜப்பானிய பிரதமர் சானே டகாச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கின்றார். தேவைப்பட்டால் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுக்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க இஸ்ரேல் தன்னிச்சையாக செயல்படும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். குடியேறிகள் விடயத்தில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் அணுகுமுறை குறித்து போப் லியோ முன்வைத்த விமர்சனத்தை மறுத்திருக்கின்ற அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் வத்திக்கானின் நிலைப்பாட்டுடன் தான் உடன்படவில்லை என்று கூறியிருக்கின்றார்.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you. வணக்கம்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
3: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
4: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
3: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
4: 416-818-8140 416-471-9118.
3: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர ஒலிபரப்பில் புத்தம் புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அமெரிக்காவில் பிறக்கும் அனைவருக்கும் குடியுரிமை என்ற தகவல் வெளியான நிலையில் டிரம்பினுடைய ஆணையை இப்பொழுது உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதி இருப்பதாக அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை பெற தகுதி இருப்பதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததாகவும், முன்னதாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக அல்லது தற்காலிகமாக குடியேறியவர்களுக்கு பிறகும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்க முடியாது என்றும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிறப்பித்த ஆணையை இது ரத்து செய்வதாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றவுடன் ஏனைய நாடுகளில் இருந்து குடியேறியவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்குவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கும் ஆணையில் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருந்தார். இது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது திருத்தத்தின் கீழ் வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் அமெரிக்காவை ஆக்கிரமிக்கும் ஏனைய நாட்டு இராணுவ படைகளினுடைய குழந்தைகள் தவிர நாட்டில் பிறக்கின்ற அனைவருக்கும் குடியுரிமை வழங்கும் அம்சத்திற்கு எதிரான உத்தரவாக கருதப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக அமெரிக்கா முழுவதிலும் கண்டனங்கள் எழுந்ததை அடுத்து இந்த உத்தரவை நியூ ஹாம்ஷியர் நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கோடைகால ஒன்று கூடலும், ஹேட்லி கல்லூரி, கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்களுடனான முத்தரப்பு துடுப்பாட்ட போட்டியும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணிக்கு, இலக்கம் 1132 லெஸ்லி ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற சனிப்ரூக் பார்க்கில் நடைபெறும். 416-843-6234. சிப்பி கல்விக்கூடத்தின் வெயிலோடு விளையாடு கோடைக்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு, இலக்கம் 685 மிலிட்ரி ட்ரெயிலில் அமைந்திருக்கின்ற சென்ட் ஜோன் பால் 2 கத்தோலிக் செகண்டரி ஸ்கூலில் நடைபெறும். 416-214-9300. கனடாவால் துண்ணாலை மக்கள் மன்றம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைட் பார்க் ஏரியா 3 நடைபெறும். 416-418-0477. உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரி மற்றும் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைட் பார்க் ஏரியா 2 நடைபெறும். பூநகரி சமூக அபிவிருத்தி சங்க கனடா கிளையின் வருடாந்த ஒன்று கூடலும் நிர்வாக சபை தெரிவும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 647-388-5295. துணுக்காய் பாண்டியன்குளம் மக்களின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை மார்னிங் சைட் பார்க் லாட் நம்பர் 6 நடைபெறும். இணுவில் திருவூர் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இலக்கம் 2 ரொசல் ரோடில் அமைந்திருக்கின்ற ஆடம்ஸ் பார்க் ஏரியா 2 நடைபெறும். 647-200-2177.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிரிப்டோ முதலீடுகள் மூலமாக $1 பில்லியன் அதிக வருமானம் ஈட்டியிருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். டொனால்டு ட்ரம்ப் தனது 2025 நிதி அறிக்கையில் கடந்த ஆண்டில் கிரிப்டோ கரன்சி உட்பட்ட பல்வேறு வணிக நடவடிக்கைகளின் மூலமாக $1 பில்லியன் அதிக வருமானம் ஈட்டியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். 927 பக்கங்களை கொண்ட நிதி அறிக்கையின்படி பதவியேற்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரம்ப் மீம் கோயின் மூலமாக மட்டும் $635 மில்லியன் ராயல்டி வருமானம் கிடைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கிரிப்டோ நாணயத்தின் சந்தை மதிப்பு தற்பொழுது குறிப்பிட்ட அளவில் சரிந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேலும் ட்ரம்பினுடைய மகன்கள் மற்றும் அவரது சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃபின் குடும்பத்தினரால் தொடங்கப்பட்ட வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்சியல் என்ற கிரிப்டோ நிறுவனம் மூலமாக $500 மில்லியன் அதிகமான வருமானம் கிடைத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மற்றும் ட்ரம்பினுடைய பேரில் விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் மூலமாகவும் அவர் பல $1 மில்லியன் வருமானம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி பதவியை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்துவதாக எழுந்திருக்கின்ற விமர்சனங்களை வெள்ளை மாளிகை மறுத்திருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கின்றது. ட்ரம்பின் அனைத்து வணிக நிறுவனங்களும் அவரது மகன்கள் நிர்வகிக்கக்கூடிய அறக்கட்டளையின் கீழ் இருப்பதாகவும் எந்த நலன் முரண்பாடும் இல்லை என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது. வெள்ளை மாளிகையினுடைய துணை செய்தி தொடர்பாளர் அனா கெலி அவர்கள் அமெரிக்காவை உலகின் கிரிப்டோ தலைநகரமாக மாற்றியதில் ஜனாதிபதி ட்ரம்ப் பெருமை கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார்.
1: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206
2: உங்கள்
1: வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: இன்று கனடா பூராகவும் கனடா தின நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. பல வான வேடிக்கை நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. அத்தோடு கனடாவில் குறிப்பாக சில பகுதிகளில் டொரண்டோ பெரும்பாகம் உட்பட்ட சில பகுதிகளில் கடும் வெப்பநிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது டொரண்டோ மாநகரத்தை பொறுத்தவரையில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். காற்று தென் மேற்கு திசை நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 34 பாகை செல்சியஸாக இருக்கும். குறைந்த வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ். சில பகுதிகளில் லேசான மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேர்கள் 7 மணிக்கு இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
2: இன்றைய தினம் இலங்கையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை குறைப்பை அடிப்படையாக கொண்டு புதிய பேருந்து கட்டண திருத்த முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டு அது அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. இதேவேளை இந்த எரிபொருள் விலை திருத்தத்தை கருத்தில் கொண்டே புதிய பேருந்து கட்டணங்கள் அறிவிக்கப்படவுள்ளன. இதேவேளை பேருந்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்றைய தினம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இன்றைய கலந்துரையாடலின் போது பேருந்து கட்டண திருத்தங்கள் தொடர்பான சதவீதங்கள் குறித்து தங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்தில் செயற்படும் மாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் இலங்கையிலேயே சிறந்தவர்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்தில் செயற்படும் மாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் நாட்டிலேயே சிறந்தவர்கள் என்று அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருளுக்கு அடிமையான சிறுவர்களுக்கான புனர்வாழ்வு மையம் இல்லாமை மற்றும் உளநல தேவையுடைய சிறுவர்களுக்கான பராமரிப்பு வசதிகள் குறைபாடாக காணப்படுகின்ற போன்ற விடயங்கள் இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அத்தோடு வடக்கு மாகாண அதிகாரிகளுக்கான வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சு புதிய டெங்கு செயற்பாட்டு அறை ஒன்றை அமைத்திருக்கின்றது. இந்த முன்னெடுப்பின் கீழ் டெங்கு பரவல் தொடர்பான தகவல்கள் மற்றும் முறைப்பாடுகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவிப்பதற்கும் வழிகாட்டல்களை பெறுவதற்கும் பிரத்யேக அவசர உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் நோய் கட்டுப்பாட்டு பணிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வருட இறுதிக்குள் நிரந்தர தேசிய அடையாள அட்டைகளை வழங்கி முடிப்பதற்கு திணைக்களம் எதிர்பார்த்திருப்பதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஜெகத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அடையாள அட்டை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு ஊடாக ஏற்கனவே பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே அதிபர்கள் எந்தவித தாமதமும் இன்றி இந்த விண்ணப்பங்களை திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்க உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள இதுவரை அடையாள அட்டை கிடைக்கப்பெறாத விண்ணப்பதாரர்கள் ஆட்படிப்பு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உரிய தொலைபேசி எண்கள் அல்லது மின்னஞ்சல் முகவரிகள் ஊடாக திணைக்களத்தை தொடர்பு கொண்டு தங்களது அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் விபிஜி ராம்ஜி சட்டம் என்னும் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் என்று இன்று முதல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. மத்திய அரசு நாடு முழுவதிலும் கிராமப்புற வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வந்தது. இந்த திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது. இதன் மூலம் 125 நாள் வேலை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் இந்தியா முழுவதிலும் இன்று அமலுக்கு வருகின்றது. தமிழகத்தின் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற பெயரில் அமுல்படுத்தப்படுகின்றது. இதில் 125 நாட்களாக உயர்வு இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புற குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வேலை உத்தரவாதம் 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்படுகின்றது. வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு 15 நாட்களுக்குள் வேலையும் சம்பளமும் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வேலை வழங்கப்படாதுவிட்டால் வேலையிழப்பு உதவித்தொகை வழங்கப்படும். முதல் 30 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட தினக்கூலியின் குறைந்தபட்சம் 1/4 அதன் பிறகு அறிவிக்கப்பட்ட கூலியின் குறைந்தபட்சம் பாதியும் வேலையிழப்பு உதவித்தொகையாக வழங்கப்படும். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படுத்தப்படும் திட்டமான இதில் 60% நிதியை மத்திய அரசும் 40% நிதியை மாநில அரசும் வழங்கும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கின்ற அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து ஏராளமானோரை அழைத்துச் சென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைப்பு விழா நடத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திட்டமிட்டிருக்கின்றார். இந்த கட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் சட்டசபை தேர்தலில் வீராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அண்மையில் தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்ற அவர் தன் ஆதரவாளர்களோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவெடுத்ததாக தகவல் வெளியானது. இதற்கான இணைப்பு விழா மாமல்லபுரத்தில் நாளை நடைபெறவுள்ளது. அவருடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த 20,000 பேர் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மத்திய நகர பேரூராட்சி நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் உட்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவிருக்கின்றனர்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வெப்ப அலை பதிவாகி பல்வேறு சேதங்களை அது ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கடுமையான வெப்ப அலை வீதிகளில் தார்கள் உருகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. தார்கள் உருகி ஓடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தகவலின்படி இது உலகில் நடைபெறப்போகின்ற ஒரு ஆபத்தான நிகழ்ச்சிக்கான ஒத்திகை என்று அது வர்ணித்திருக்கின்றது. அதாவது இந்த நிலவி வருகின்ற கடுமையான வெப்ப நிலையானது வருங்காலத்தில் நடைபெறப்போகின்ற அல்லது ஏற்படப்போகின்ற மிக கொடுமையான வெப்ப அலைக்கு எல்லாம் ஒரு முழு ஒத்திகை என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. வெப்ப அலைகள் இனி அரிதாக நிகழும் விசித்திரமான நிகழ்வுகளாக இருக்க போவதில்லை என்று அது குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் உலகம் முழுவதிலும் இதுபோன்ற வெப்ப அலைகளை எதிர்கொள்ள அரசுகளும் தயாராக வேண்டும் என்ற ஒரு குறிப்பை உலக சுகாதார நிறுவனம் விடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு கோடை காலத்தின் போதும் வெப்ப அலைகளுக்கு ஏற்ப தயாராக நாங்கள் தவறி வருவதாகவும் இதனால் ஏராளமான உயிரிழப்புகளை தாங்கள் சந்தித்து வருவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலத்தில் இவ்வாறான எச்சரிக்கை நிலையை சாதகமாக பயன்படுத்தி அதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் உலக வெப்பமயமாதல் நடவடிக்கையின் சராசரியை காட்டிலும் ஐரோப்பிய நாடுகள் 2 மடங்கு அதிகமான வெப்பநிலையை தற்பொழுது சந்தித்து வருவதாக அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த

0: வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை, அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம், உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும், மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
1: Prithi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Prithi Silvam. 416-268-0155. 416-268-0155.
2: இருப்பவர்கள்
5: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.

உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் 12 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்ற போட்டி இங்கிலாந்து அணிக்கும் கொங்கோ அணிக்கும் இடையில் நடைபெற இருக்கின்றது. பெல்ஜியம் செனகல் மோதுகின்ற போட்டி மாலை 4 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. ரவுண்ட் 32 போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா பொஸ்னியா இடையிலான போட்டி மாலை 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. மெக்சிகோ ஈக்வடோர் இடையிலான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.

0: பல்லின பல்மத பல் கலாச்சாரத்தை கொண்ட கனேடிய தேசம் இன்று தனது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றது. வந்தோரை வாழ வைக்கும் கனடாவுக்கு சிஎம்ஆரின் இனிய வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
1: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
2: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
1: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
2: 416-818-8140
3: வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
4: முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
5: தமிழை இங்கு கொட்டித்தீரா
4: ஆண்ட்ரியா
5: சொல்றேன்
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

மகுடம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒலித்தது ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் உருவான பாடல். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா, இன்னும் மோட்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா, பிரைவேட் மோட்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா, அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோட்கேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதி செல்வத்தை தொடர்பு கொள்ளுங்கள் 416-268-0155 உங்கள் வீட்டுக் கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். டெட் கான்சலிடேஷன் மூலமாக பல கடன்களை கடன்களை 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மற்றும் பிரைவேட் செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிசினஸ் லோன்ஸுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல். டிடி, ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோர்கேஜை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத் தருகின்றார் பிரதி செல்வம். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலமாக மோர்கேஜை நம்பிக்கையுடன் பெற்றுக் கொள்ள உங்கள் மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம். 416-268-0155 416-268-0155 பிரதீஷ் செல்வம்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து அவற்றை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயல் திட்ட பிரதானி எவான் பபஜோஜியோ வலியுறுத்தியிருக்கின்றார். பெண்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுப்படுத்துவதற்கு வழங்கும் சேவைகளை மேலும் தரமுயர்த்தி பொதுமக்களுக்கு மிக நெருக்கமான சேவையாக மாற்றுவது அவசியமாகும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலேயே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசு சிறிய பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கையில் 11 லட்சம் அரச ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலன்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுவதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்திருக்கின்றார். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வர முயற்சிக்கப்பட்ட சுமார் 1 கோடியே 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 4 சீன பிரஜைகள் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 77 இஸ்லாமிய சமூகங்களை OBC பட்டியலில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி அரசு நீக்கியமைக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா நாடு முழுவதிலும் தனது நிலையங்களில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் மருத்துவக் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கின்றார். ராஜஸ்தானின் தௌசா அருகே டெல்லி மும்பை விரைவு வீதியில் பேருந்து ஒன்று டிரெய்லருடன் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் சொகுசு கப்பலில் ஹன்டா வைரஸ் பரவலுக்கு ஆளானவர்களுக்கான சுய தனிமைப்படுத்தல் காலம் முடிந்துவிட்டதாக கனடாவின் பொதுச் சுகாதார முகமை அறிவித்திருக்கின்றது. பிரைட் அணிவகுப்புகளில் இருந்து தாங்கள் விலகுவதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியாயப்படுத்த வேண்டியதில்லை என்றும் இதுபோன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துவது அரசியல்வாதிகளின் பொறுப்பு என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமீல் ஜிவானி தெரிவித்திருக்கின்றார். மேற்கு கடற்கரைக்கு புதிய எண்ணெய் குழாய் அமைப்பது தொடர்பான தனது அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அல்பர்ட்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் இன்று அறிவிக்கின்றார். ரஷ்யாவின் ராணுவ தளத்திற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்கியிருக்கின்றது. ஜப்பானிய பிரதமர் சானே டகாச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கின்றார். தேவைப்பட்டால் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுக்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க இஸ்ரேல் தன்னிச்சையாக செயல்படும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். குடியேறிகள் விடயத்தில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் அணுகுமுறை குறித்து போப் லியோ முன்வைத்த விமர்சனத்தை மறுத்திருக்கின்ற அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் வத்திக்கானின் நிலைப்பாட்டுடன் தான் உடன்படவில்லை என்று கூறியிருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
0: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
0: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
0: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
0: 4167462742.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன், 9054597042. புவனேஸ்வரி அம்மன் .ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: பிரம்டன் தமிழொன்றியம் பெருமையுடன் வழங்கும் இளம் சாவடி
1: 2026
0: பிரம்டன் சொக்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
1: 1495 பிரம்டனில் வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை செவன் நாட் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி, சரிகமபா புகழ்
2: அக்ஸியா சித் குமார்,
1: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
0: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
3: நேரம் காலை 7:45.

7:51 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். இது காலை நேர உற்சாகம். இன்று கனடா தினம். கனடாவில் விடுமுறை தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இன்று வான வேடிக்கை நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. கனடா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்வுகள் பல இடங்களிலும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு வான வேடிக்கை நிகழ்வுகள் 10:00 அளவில் பல இடங்களிலும் ஆரம்பமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கனடாவில் கூடுதலாக பல இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகின்றது. வெப்ப அலை வீசுவதாக தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோவை பொறுத்தவரையில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 34 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப வந்து திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.
2: கொஞ்சம் கொஞ்சம்
1: போவது பழகிறேன்டா.

0: சுப்லாஷினி பாடிய பாடல் லோலித்தது. ஷோன் ரோல்டனின் இசையில் உருவான பாடல்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா June 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. July 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, 905-612-1856, hindumission.ca.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: இணையத்தில் நிகழ்ச்சிகளை கேட்க www.cmr.fm.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: கனடா தினத்தில் அல்பர்டாவுக்கு பயணம் செய்வதாக பிரதமர் மாகாணி தெரிவித்திருக்கின்றார். கியூபெக்கின் குஜிவாக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கின்ற பிரதமர் முதல்வர் டேனியல் ஸ்மித்துடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். புதிய குழாய் வழி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் செயல்முறையை விரிவுபடுத்துவதற்காக மத்திய அரசின் புதிய முக்கிய திட்டங்கள் அலுவலகத்திற்கு முன்மொழிவை சமர்ப்பிக்க மாகாணத்திற்கு இன்றைய தினம் காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது. அல்பர்டாவின் சமர்ப்பிப்பை புதிய அரசாங்க அலுவலகத்திற்கு அனுப்புவதா வேண்டாமா என்பதனை மத்திய அரசு தீர்மானிக்க இன்னும் பல மாதங்கள் ஆகும் என்று அவர் தெரிவித்தார். இந்த கூட்டமைப்பில் இருந்து வெளியேறுவது குறித்து மாகாணம் இரண்டாவது வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பது பற்றி அல்பர்டா மக்கள் கோடைக்காலத்தில் பொது வாக்கெடுப்பை எதிர்கொள்ளும் வேளையில் பிரதமரின் கனடா தின பயணம் அமைகின்றது. பிரதமர் இதை ஒரு உண்மையான பொது வாக்கெடுப்பு என்று அழைத்திருப்பதோடு அதை ஐக்கிய ராஜ்யத்தின் பிரெக்சிட்டுடன் ஒப்பிட்டார். மேலும் வெளியேறுவதற்கான பிரச்சாரங்கள் யதார்த்தமற்ற வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் பிரிவினையின் ஆபத்துக்களை ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும் அவர் கூறினார். பிரதமர் மாகாணிக்கும் இனியூட் தலைவர்களுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற சந்திப்பில் குழந்தைகள் நல நிதியுதவிக்கு மாற்றாக புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது. இனியூட் குழந்தைகள் முன்னுரிமை திட்டத்திற்கு மாற்றாக புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் முன்மொழியப்பட்ட இனியூட் நுனாங்காட் பல்கலைக்கழகத்திற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் தமது வழிமுறைகளை பயன்படுத்துவதற்கு உறுதிமொழியை குறித்த சந்திப்பில் அவர் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்யூட் தலைவர்களுடனான சந்திப்பில் பிரதமர் உட்பட 6 அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். ஆர்டிக் இறையாண்மை, பாதுகாப்பு, வீட்டு வசதி மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் முதற்குடிகளின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு ஆகிய தலைப்புகளில் விவாதிக்கப்பட்டன. கோடைகாலத்தில் நடைபெறுகின்ற இன்யூட் முதல் அமைச்சர்கள் கூட்டத்தில் குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் மேலும் விவாதிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டம் மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் இனியூட் மக்கள் நேரடியாக இணைந்து செயல்படுவதற்கான புதிய தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் பிராந்திய பதட்ட தணிப்பு மற்றும் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர்களான ஸ்டீவ் விட்கோஃப் மற்றும் ஜெரார்ட் குஷ்னர் ஆகியோரோடு கட்டார் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் டோஹாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவினரும் தற்போது டோஹாவில் தங்கியிருக்கின்ற போதிலும் இரண்டு தரப்புக்கும் இடையே எந்தவித நேரடி பேச்சுவார்த்தைகளும் திட்டமிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இறுதி உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்புகள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது காலியாஃப் வலியுறுத்தியிருக்கின்றார். லெபனானில் தொடரும் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும், வாஷிங்டனில் விதிக்கப்பட்டுள்ள ஈரானிய எண்ணெய் மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும் மற்றும் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய நிதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே ஈரானின் முதன்மை நிபந்தனைகளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1943 அதிகரித்துள்ளது. மேலும் 43,000 பேரை இன்னும் காணாமல் போயிருக்கின்றனர். வெனிசுலா அரசாங்கம், எதிர்க்கட்சி யூனிசெஃப் மற்றும் தேசிய விமானவியல் மற்றும் நாசா ஆகியவை திரட்டிய தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குடும்ப கிரிப்டோ கரன்சி வணிகங்கள் மூலமாக கடந்த ஓராண்டில் மாத்திரம் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வருமானம் கிடைத்திருப்பதாக அவரது புதிய நிதிநிலை விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்க அரச நெறிமுறைகள் அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட 2025 ஆண்டுக்கான நிதி அறிக்கையின்படி டிரம்பும் அவரது மகன்களும் இணைந்து ஆரம்பித்த வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்சியல் கிரிப்டோ நிறுவனம் மூலமாக 800 மில்லியன் டாலர்களும், டிரம்ப் ஞாபகார்த்த மீம் கோயின்களை விற்பனை செய்ததன் மூலம் 635 மில்லியன் டாலர்களும் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளன. 2025 ஆண்டு டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஜனாதிபதியானதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் கிரிப்டோ துறைக்கு சாதகமான கொள்கைகளை அமுல்படுத்தியதன் மூலமாக அவரது டிஜிட்டல் சொத்துக்களின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கிரிப்டோ தவிர அவரது பாரம்பரிய வணிகங்களான கோல்ஃப் மைதானங்கள் மற்றும் உல்லாச மூலமாகவும் வருமானம் 15% அதிகரித்து 500 மில்லியன் டாலர்களை கடந்திருக்கின்றது. குறிப்பாக முடிவாக புளோரிடாவில் உள்ள அவரது மாரே லாகோ விடுதியின் வருமானம் 77 மில்லியன் டாலராக உயர்ந்திருக்கின்றது. டொனால்டு ட்ரம்ப்போ அல்லது அவரது குடும்பத்தினரோ தங்களது பதவியை பயன்படுத்தி எந்தவொரு தனிப்பட்ட ஆதாய விடயங்களிலும் ஈடுபடவில்லை என்று வெள்ளை மாளிகை விளக்கமளித்திருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. டாலஸ் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற ஐவரி கோஸ்ட் அணிக்கு எதிரான போட்டியில் 2-1 என்ற கோல்கள் வித்தியாசத்தில் நோவே வெற்றி பெற்று ஃபீஃபா உலகக்கிண்ண முன்னோடி கால் இறுதிகளில் விளையாட தகுதி பெற்றிருக்கின்றது. இதன் மூலம் 1998 பின்னர் முதல் தடவையாக ஃபீஃபா உலகக்கிண்ணத்தின் 16 அணிகள் சுற்றில் விளையாட நோவே தகுதி பெற்றிருக்கின்றது. இதன்படி 16 அணிகள் சுற்றில் பிரேசிலை நோவே எதிர்த்தாடவிருக்கின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222 j.ca.
3: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் j.ca அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலைச்சங்கமம் ஈழம் சாவடி 2026.